0: தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். செல் 9443444148.
1: இதோ நேர்களை மதுரை அழகர் கோயில் அருள் தரு, பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனரை முருகன் திருக்கோயிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
2: பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா. ஆயிரம் தோல் பரப்பி முடி ஆயிரம் மின்னலக, ஆயிரம் பைந்தலைய அனந்த சயனம் ஆளும் மலை, ஆயிரம் ஆறுகளும் சுனைகள் பல ஆயிரமும் பூம்பொழிலும் உடைய மாளிரும் சோழையதே என பெரியாழ்வார் திருவாய் மலர்ந்தருளிய திருத்தலம் அழகர் மலை, திருமாளிருஞ்சோலை உத்தியான சைலம், சோலை மலை, மாளிருங்குன்றம், இருங்குன்றம், வனகிரி, ஓங்கிருங்குன்றம், கேதிருங்குன்றம் என பல சிறப்பு பெயர்கள் இம்மலைக்கு உண்டு. திருமாளிருஞ்சோலைக்கு விருச பாத்திரி என்ற பெயரும் உண்டு. சுற்றுப்புறத்து மலைகள் எல்லாம் பசுக்களை போலவும், அழகர் மலை காளையாகிய ரிஷபம் போலவும் அமைந்து காட்சி தருவதால் விருச பாரித்திரி என்ற பெயர் இம்மலைக்கு ஏற்பட்டதாம். வனகிரி வளம் மிகுந்த இம்மலைக்கு வழங்கப்பெற்ற மற்றொரு பெயராகும். இம்மலை தலம், தீர்த்தம், மூர்த்தி என மூன்றும் அமைந்திருப்பதால் சிறப்புமிக்க ஸ்தலம் என மக்கள் போற்றுகின்றனர். இத்தகு தனி சிறப்புகளை உடைய அழகர் மலையின் மேலே உள்ள திருத்தலம்தான் முருகப்பெருமானின் ஆறாம் படை வீடான சோலைமலை எனும் பழமுதிர்ச்சோலை. இங்கு முருகப்பெருமான் இச்சாசக்தியான வள்ளியுடனும், கிரியாசக்தியான தெய்வானையுடனும், ஞான சக்தியான ஆதி வேலுடன் நான்கு கரங்களோடு எழுந்தருளி அருள்பாலிக்கும் திருத்தலம். ஔவையார், நக்கீரர், அருணகிரிநாதர் என அனைவராலும் பாடல் பெற்ற திருத்தலம். இத்தகு பல்வேறு சிறப்புகள் பெற்ற இத்திருத்தலத்திலே இன்று நிகழும் மங்களகரமான பிரபாபா வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதியும் சதயம் நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் இன்று காலை 5:45 to 6:30 திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் இந்நிகழ்ச்சியினை நேயர்களின் மனத்து கண் முன்னே காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறது நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் உங்களோடு இணையும் வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ்,
3: விக்னேஷ் அர்ஜுனன்.
2: ஆம் நேர்களே, இதோ இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது இங்கே வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிவாச்சாரிய பெருமக்கள் அனைவரும் இங்கே யாக சாலையிலே வேத மந்திரங்கள் முழக இங்கே அந்த எம்பெருமானாகிய முருகப்பெருமானை ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இத்திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜையானது கடந்த 1/7/2026 புதன்கிழமையன்று ஆரம்பமானது. அன்று காலை 9:05 முற்பகல் 11:30 மங்கள இசை மற்றும் விநாயகர் யாக வேள்வி நடைபெற்றது. அன்று மாலை 6:00 to 8:00 வாஸ்து சாந்தி நிலதேவன் வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 9:00 to 11:30 பிரசன்ன அபிஷேகம், அக்னி சங்கிரகணம், தீர்த்த சங்கிரகணம் நடைபெற்றது. அன்று மாலை 4:30 to 8:00 விநாயகர் வழிபாடு, முளைப்பாரி இடுதல், முதல் காலையாக வேள்வி நடைபெற்றது. தொடர்ந்து 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 8:30 முதல் 11:00

மணி வரை விநாயகர் வழிபாடு இரண்டாம் கால யாக வேள்வி நடைபெற்றது. அன்று மாலை மணி 5:30 முதல் இரவு 8 மணி வரை விநாயகர் வழிபாடு மூன்றாம் கால யாக வேள்வி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து 4 சனிக்கிழமையான நேற்று காலை மணி 8 முதல் முற்பகல் 11 மணி வரை விநாயகர் வழிபாடு 4 கால யாக வேள்வி நடைபெற்றது. நேற்று மாலை மணி 5:30 முதல் இரவு 8 மணி வரை விநாயகர் வழிபாடு 5 கால யாக வேள்வி நடைபெற்றது. 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை 4 முதல் காலை மணி 5:15 வரை விநாயகர் வழிபாடும் 6 கால யாக வேள்வியும் இப்போது வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து இன்னும் சில நிமிடங்களிலே அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை சோலைமலை சுப்பிரமணிய சுவாமி மூலாலய மற்றும் அதன் பரிவார மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னிரட்டு பெருவிழாவானது இங்கே வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. நாமெல்லாம் இந்நிகழ்வின் நேரடி காட்சிகளை மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வாயிலாக கேட்டு முருகப்பெருமானின் பேரருள் பெற இருக்கின்றோம். நேர்களே, இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ். ஆம் நேர்களே, இங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் இங்கே யாக வேள்வியிலே யாக தீகளை வளர்த்து கொண்டு முருகப்பெருமானுக்கு வேத மந்திரங்களை முழங்கி அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத காட்சியெல்லாம் நாம் இங்கு கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வினை நாம் வானொலி வாயிலாக கேட்பதற்கு என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? அந்த புண்ணிய பேற்றினை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதல்லவா? ஆம் நேர்களே, சிவாச்சாரிய பெருமக்களும் அந்த கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கிறோம். தர்பை புல்லை கொண்டும் தீர்த்தங்களை கொண்டும் இங்கே அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இத்திருக்கோயிலின் அமைப்பானது திருக்கோயிலின் உள்ளே இடத்தில் முன்பு வேலின் சிலை வடிவம் மட்டுமே மொத இருந்ததாம். அதனை மக்கள் நெடுங்காலமாக வழிபட்டு வந்ததாக கூறுகின்றார்கள். அந்த சிலை வடிவம் இப்போது இத்திருக்கோயிலுக்குள் தனி சன்னதியாக உள்ளது. இங்கு சிறப்பு வாய்ந்தது. முருகப்பெருமான் இங்கு இச்சாசக்தியாக வள்ளியம்மையுடனும் கிரியாசக்தியாகிய தெய்வானையுடனும் ஞான சக்தியாகிய ஆதி வேலருடனும் ஒரே பீடத்தில் வீற்றிருந்து காட்சியளிக்கின்றார். கோபுர தரிசனம் கோடிய புண்ணியம் எனும் வாக்கிற்கு ஏற்ப இத்திருக்கோயிலின் முகப்பில் 3 நிலைகளுடன் தங்க கவசங்களுடனும் இயற்கையான எழிலுடனும் பசுமை மலைகளால் சூழப்பட்டு மத்தியில் ராஜகோபுரம் மிக கம்பீரமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் இப்போது கண்டு கொண்டிருக்கின்றோம். இக்கோபுரம் ஸ்தூலலிங்கம் என்று போற்றப்படும். கோபுரத்தின் உள்ளே சென்றதும் கொடிமரத்தை நாமெல்லாம் தரிசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து உள்ளே சென்றால் சோபன மண்டபம் அழகுடன் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு மகா மண்டபத்தில் இத்திருக்கோயிலின் கொடிமரத்தின் முன்னின்று வணங்கும் போதே கருவறையின் முருகப்பெருமானையும் கருவறை விமானத்தையும் கண் குளிரக் கண்டு வழிபடும் அமைப்பாக இத்திருக்கோயில் அமைந்திருப்பது மேலும் தனிச்சிறப்பல்லவா? இதோ சிவாச்சாரிய பெருமக்கள் அருகம்புள்ளை கொண்டும் தாமரை மலர்களை கொண்டும் அங்கே முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதோ பக்த கோடி பெருமக்கள் அனைவரெல்லாம் அந்த முருகப்பெருமானை கண்குளிரக் கண்டு கையேந்தி, முருகா, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்கள், கந்தனே நீயே எனக்கு துணை என்று வழிபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அரிய காட்சியினை வணங்கி உள்ளே சென்றால் வித்தக விநாயகர் 4 திருக்கரங்களுடன் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். அவரை சேவித்ததும் மூலஸ்தானத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஒரே பீடத்தில் 4 திருக்கரங்களும் கையில் வேலாயுதத்துடன் வீற்றிருக்கின்றார். இத்திருக்கோயில் திருமணம் நடைபெற்றால் அனைத்து தெய்வங்களின் அருளுடன் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டுவதால் உன்னதமான திருமண ஸ்தலமாகவும்
சஷ்டி விரதம் இருந்தால் எண்ணியது அனைத்தும் செல்வங்களும் கிடைப்பதால் இது புண்ணிய ஸ்தலமாக விளங்குகின்றது. அத்தகைய புண்ணிய ஸ்தலத்திலே இன்று இன்னும் சில நிமிடங்களிலே திருக்கூட நன்னீராட்டு பெருவிழாவானது இங்கே நடைபெற இருக்கிறது.

0: என்றது. நாமெல்லாம் என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம்? அந்த முருகப்பெருமானின் பேர் அருளை நாமெல்லாம் இங்கே வானொலி வாயிலாக கேட்டு அவனுடைய இறை அருளை நாமெல்லாம் பெற்று கொண்டிருக்கின்றோம். நேயர்களே,
1: முருகனின் ஆறு படை வீடுகளில் முதல் மற்றும் ஆறாவது படை வீடுகள் அமையப்பட்டிருப்பது வேகவதி என்று சொல்லக்கூடிய கிருதுமாள் நதி பாயக்கூடிய கூடல் மாநகரோட சிறப்பு. மதுரைக்கு வடக்கு புறம் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் விஷ்ணு கோயிலான ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற அழகர் கோவில் ஸ்தலத்திற்கு மிக அருகாமையில் நடக்கும் தூரத்தில் அமையப்பெற்ற அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற சோழமலையான பழமுதி சோலைதான். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் என்னும் பொக்கிசத்தில் பழமுதிர்ச்சோலையில் வீற்றிருந்து அருள்பாளிக்கும் முருகப்பெருமானின் முழு முதற் கடவுள் தன்மையை அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகம் ஆகி ஐயன் என ஆகி அரி என ஆகி அரண் என ஆகி அவர்மேலாய் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே என்று சொல்கின்றார். இதைத் தொடர்ந்து இரு நில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேண்டும் என்று எங்கும் நீ முருகா, எதிலும் நீ முருகா, எதற்கும் நீ முருகா, எதுவாகவும் நீ இருக்கின்றாய் முருகா என்று இந்த பெரிய பூலோகத்தில் எளியவனாகிய நானும் நல்வாழ்வு பெற நீ எனக்கு முன்பாக ஓடி வந்து என்னை அருள் புரிய வேண்டும் என பழமுதிச்சோலை முருகனை போற்றி அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியிருக்கிறார். இவர் பழமுதிச்சோலை திருப்புகழ் என்று மற்றும் ஓர் பாடல்ல நமது தமிழ் கடவுளான முழு முதற் கடவுளான பழமுதிச்சோலை முருகனின் புகழையும் அவரது மன்றாற்றுக்களையும் அடுக்கடுக்காக தொடுத்து வைக்கிறார். வாதினை அடைந்த வேள்விளியர் தங்கள் மாயமுது ஒளிந்து தெளியேனே, மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மா பதம் அணிந்து பணியேனே, ஆதியொடு மந்தம் ஆகிய நலங்கள் ஆறு முகமென்று தெரியேனே, ஆனதனி மந்திர ரூப நிலை கொண்ட தாடு மயில் என்பது அறியேனே என்று சொல்கின்றார். இதனைத் தொடர்ந்து நாதமொடு விந்து வான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே, நாகம் அணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று நாடி அதில் நின்று தொழுகேனே என்று சொல்கின்றார். தொடர்ந்து ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்கின்ற சோகம் அது தந்து இணையாழ்வாய் சூரர் குளம் வென்று வாகையொடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே என்று சொல்கின்றார். அதாவது வம்பு செய்வது போன்று அடர்ந்த நெருங்கிய வேல் ஒத்த கண்களை உடைய பெண்களின் மயக்குதலில் இருந்து என்னை நீக்கி இன்னும் நான் தெளிவு பெறவில்லையே முருகா என்கின்றார். நல்ல மலர்களால் ஆன மாலைகளை தொகுத்து நின் சீரிய அடிகளில் சூட்டி நான் இன்னும் பணியவில்லையே என்று இயங்குகிறார். முதலில் தொடங்கி நிறைவு வரை உள்ள சகல நலன்களும் ஆறுமுகம்தான் என்ற உண்மையை இன்னும் நான் தெரிந்து கொள்ளவில்லையே என்று ஏங்கி தவிக்கின்றார். ஒப்பற்ற ஓங்கார மந்திர ரூப நிலையில் ஆடுகின்றது மயில்கள்தான் என்று நான் இன்னும் அறியவில்லையே. நாதமும் விந்துவும் சேர்ந்து உருவாக்கிய இந்த உடலால் உலகமெல்லாம் அலைந்து திரிகின்றேனே, குண்டலினியாக ஓடும் பிராணன் அடைகின்ற ஆறாவது நிலையான ஆக்ஞாவின் ஞான சதாசிவ நிலையை கண்டு தரிசித்து விருப்புற்று அந்த நிலையில் நின்று நான் இன்னும் தொழவில்லையே என்று தனது வருத்தத்தை தெரிவிக்கிறார். ஞான ஒளியை உணர்கின்ற வாழ்வு சிவ வாழ்வு என்றதுவே நான் என்கின்ற நிலை தந்து என்னை ஆழ்வாய் என்று சொல்கின்றார். சூரர் குலத்தை வென்று வெற்றியொடு போய் பழமுதிர்ச்சோலை மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே, பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமாளே என்று தனது நிலையை உணர்ந்து நமது மனநிலைகளுக்கும் எடுத்துக்காட்டாக இந்த பாடல் அமையப்படுகிறது. முருகப்பெருமானின் ஆறு முகங்களானது பல தத்துவங்களை நமக்கு இந்த கலியுகத்தில் நமக்கு எடுத்து தெரிவிக்கிறது. அதாவது ஆ, ஊ, இம், நாதம், விந்து, சக்தி என்ற ஆறாகவும், சிவனது ஐந்து முகங்களும் தேவியின் ஒரு முகமும் இணைந்து ஆறு முகமாகவும், இதில் ஒரு உன்னதத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணும் பெண்ணும் இணைந்து வாழும் வாழ்க்கையே உன்னதம் என்பதை நமக்கு முருகனின் ஆறு முகங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, பராசக்தி, ஞானசக்தி, குடிலாசக்தி என்ற ஆறு சக்திகள்தான் ஆறு முகங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், திரு, ஞானம், வைராக்கியம் என்ற ஆறு குணங்களின் அம்சம்தான் ஆறுமுகம் என்று விளக்கப்படுகிறது.

ஆம் நேர்களே, அத்தகைய ஆறுமுகப் பெருமானாகிய முருகப்பெருமானின் ஆறாம் படை வீடான பழமுதிர் சோலையிலே இப்போது திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவானது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதோ சிவாச்சாரியா பெருமக்கள் யாக சாலையிலே உள்ள அந்த உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனைகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். சிவாச்சாரியா பெருமக்கள் அந்த திருக்குட கலசங்களை ஏந்தி செல்வதற்காக இதோ காத்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களிலே அந்த புனித நீரானது ராஜ கோபுரத்திலும் விமான கலசங்களிலும் ஊற்ற காத்து கொண்டிருக்கின்றது. அந்த திருக்குடங்களை ஏந்தி செல்வதற்காக சிவாச்சாரிய பெருமக்கள் இங்கே யாக சாலையிலே ஒன்று கூடி அந்த முருகப்பெருமானை தனது மனதிலே நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதோ யாக சாலையிலே உள்ள அந்த உற்சவ மூர்த்திக்கு வள்ளி தெய்வானை உடனூரை முருகப்பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, இதோ அந்த தீப ஆராத்தியை தாங்கள் எல்லாம் கண்களிலே ஒற்றிக்கொண்டு அந்த முருகப்பெருமானனின் பேரொருளை பெறுங்கள். இதோ மிக மங்களகரமான இசை முழங்க அந்த தீப ஆராத்தி 4 சிவாச்சாரியா பெருமக்கள் இங்கே காட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். தீபம் ஒளியாக, இதோ ஜோதி ஒளியாக முருகப்பெருமான் நமக்கெல்லாம் ஒளி ரூபமாக இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகா, பேசும்போதே நமக்கெல்லாம் புல்லரித்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய முருகப்பெருமான் இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருட்காட்சி இந்த அதிகாலை வேளையிலே தந்து கொண்டிருக்கின்றார். சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த கற்பூர தீபத்தை முருகப்பெருமானுக்கு காட்டிய பிறகு இதோ பக்தர்களெல்லாம் வணங்கும் பொருட்டு தமது கைகளை ஏந்தி இங்கே காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். பக்தர்கள் அனைவரும் அந்த கற்பூர ஆரத்தினை தங்கள் கண்களிலே உற்றிக்கொள்ளும் விதமாக இங்கே வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தமிழுக்கு வசமாகி தத்துவ பொருளாகி அமிழ்ந்தோறும் முகமாகும் அழகு முகம், அந்த முகம்தான் கந்தன் முகம், பூசை முகம் என்பர். புதுமுகம் இல்லை இது, ஆறு முகமே புலவரெல்லாம் புகழும் சண்முகமே. மண்ணுலகில் கொண்ட பிறவியிலே என் மன்னன் முருகனை மறப்பது இல்லை, நான் மறுபடி பிறப்பது மெய்யும் இல்லை. வேளன் மடியில் இடமுண்டு பொய்யும் இல்லை, அன்பருக்கு அருள் புரியும் அழகு நேயன். அருளை வாரி தரும் கார்த்திகேயன், வெற்றியை தரும் வெற்றி வேளன். முருகனின் பேரழகை காண்பதற்கு நமக்கெல்லாம் இந்த கண்கள் போதவே போதாது. இதனை மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெய்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ, 4000 கண் படைத்திலேனே அந்த நான் அழகனே என்று பாடினார் அருணகிரிநாதர். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார் முன் அன்புடன் முருகா என்று கூறுபவர் இடத்தில் எப்பொழுதேனும் பகைவரைக் கண்டு 5 முகம் தோன்றுமாயின் அவருக்கு முன்னே இந்த ஆறுமுகக் கடவுளின் 6 முகங்களும் தோன்றும். இதோ சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த திருக்குடங்களை தங்களது சிரசிலை ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆயத்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதோ இன்னும் சில நிமிடங்களிலே ராஜ கோபுரத்திற்கும் அந்த விமானத்திற்கும் சிவாச்சாரியா பெருமக்கள் தயாராக செல்லும் நோக்கில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அனைவரின் சிரத்திலும் அந்த திருக்குடமானது வைக்கப்பட்டுள்ள ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பகைவர் நமக்கு நிகழ்த்துகின்ற போரினால் அன்பருக்கு அச்சம் தோன்றினால் அப்பகைவர்க்கு அஞ்ச வேண்டாம் என கொண்டு வேற்படை தோன்றும். அன்பர் தம் மனதில் முருகா என ஒரு முறை கூறி சிந்திப்பாராயின் அப்பெருமானின் திருப்பொற்பாதம் இரண்டும் அங்கு தோன்றி அருள் புரியும். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் திருநாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே. முருகா, நாம் பார்க்கும் இடங்களிலெல்லாம் உன்னையே காண வேண்டும். என் விழிக்கு ஏற்ற துணை உன்னுடைய

0: மென்மையான பாதங்கள் தாம் அடர்த்தி குறையாத என் மொழிக்கு ஏற்ற துணை முருகா எனத் தொடங்கி உன்னை போற்றும் பல திருநாமங்கள் தாம். இதோ சிவாச்சாரிய பெருமக்கள் யாக சாலையினை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். மொத்தம் 5 சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த திருக்குடங்களை ஏந்தி கொண்டு யாக சாலையிலே வெளியே வந்து நின்று கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களிலே அந்த ராஜகோபுரத்திற்கும் விமான கலசத்திற்கும் சென்று அவர்கள் அந்த புனித நீரை தெளிக்க இருக்கின்றார்கள். நாமெல்லாம் அந்த முருகப்பெருமானின் அருளை பெற காத்து கொண்டிருக்கின்றோம். இதோ பரிவார தெய்வங்களுக்கும் அந்த திருக்குடங்களை கொண்டு செல்ல சிவாச்சாரிய பெருமக்கள் தயாரான நிலையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். முருகா, இதற்கு முன் நான் செய்த பழி பாவங்களுக்கு துணை உன்னுடைய 12 தோள்களிலே பாமாலை சூட்டுவதுதான். நான் எங்கு சென்றாலும் சரி, எனக்கு வழித்துணையாக வருபவை நீயும் உன் வேலும் மயிலும் தானே. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. இதோ நமக்கெல்லாம் அந்த கவலையை நீக்குகின்ற ஒரு அருமருந்தாக இங்கே முருகப்பெருமான் காட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்து முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இதோ அந்த ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இங்கே பழமுதிர் சோலையிலே நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். ஆறுமுக கடவுளின் ஆறு முகங்களும் எவ்வகையான பணிகளை செய்கின்றன தெரியுமா நேர்களே? அதை குறிப்பிடுகிறார் நக்கீரர் தமது திருமுகாற்று படையிலே. ஒரு முகம் அஞ்ஞானமாகிய இருளை போக்குதற் பொருட்டு கதிரவனைப் போன்ற தன் முகத்தின் நின்றும் கதிரொளி பரப்புகின்றதாம். இன்னொரு முகம் தம் மெய் அன்பர்கள் வேண்டும் வரங்களை கொடுக்கின்றதாம். மற்றொன்று அந்தணர்கள் செய்யும் வேள்விகளை ஏற்றுக்கொள்ளுமாம். இவையல்லாது இன்னும் பல நற்செயல்களை செய்து திங்கள் போல் விளங்குமாம். 5வது 6வது முகம் வள்ளியம்மையோடு நகை புரியும். இவ்வாறு முகங்களும் எழில் பொருந்தவியாக அந்த ஆறு முகங்களும் நமக்கு இங்கே நன்மை தந்து கொண்டிருக்கின்றது. அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்புதோர் மேனியாக கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகமுய்ய. முருகனின் முகக்கருணை முடிய கூறுபவர் யார் உண்டு? இதோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் மீண்டும் இணைவோம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
1: மதுரை அழகர் கோயில் அருள் தரு பழமுதிர்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
1: இதோ நேயர்களை மீண்டும் மதுரை அழகர் கோயில் அருள் தரு பழமுதிர்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.

வர்ணனையில் இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து இங்கு முதல் கட்டமாக 5 கடங்கள் சிவாச்சாரியார்களோட சிரசுகளில் இருந்து கொண்டு செல்லப்பட்டது. மங்களநாதம் முழங்க சங்கொளி பரப்ப இதோ காற்றெல்லாம் புனிதத்தன்மை அடைந்து கொண்டிருக்கின்றது. மேகங்கள் இருளை சூழ்ந்து வெயில் வரக்கூடிய சமயமாக இருக்கக்கூடிய சமயத்திலும் இங்கு குண்டங்களிலிருந்து வெளிவரும் புகைகள் ஏதோ ஒரு இந்திர லோகத்தில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோமோ என்ற எண்ணத்தை நமக்கு தருகிறது. எங்கு பார்த்தாலும் முருகா முருகா அரோகரா என்று அந்த நல்ல நிகழ்விற்கான

0: வரிசை வரிசையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இரண்டாம் கட்டமாக 4 முதல் 5 கடங்கள் மறுபடியும் பரிவார தெய்வங்களுக்கான புனித கலசங்களில் இடுவதற்காக அந்த புனித நீரானது சிரசுகளில் ஏற்றப்பட்டு அதனுடைய முன்னேற்பாடுகளும் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. இதோ மத்தள நாதம், நாதஸ்வர இசை, சங்கொழி, சிவ ஒளிகள் இவையெல்லாம் இணைந்து ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலை இந்த மலையின் மீது நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், இதையெல்லாம் காண்பது எங்கள் கண் வழியாக நாங்கள் கண்டு உங்களுக்கு செவி வழியாக ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக இந்த ஒளிபரப்பினை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசன நிகழ்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கண் வழியாக கண்டதை நீங்கள் செவி வழியாக கேட்டதோடு மட்டுமல்லாமல், மனம் நிறைந்து பழமுதிர்ச்சோலை முருகனின் அருள் பெற்று உங்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அருளாசி நிறைந்து வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் ஆன்மீகத்தில் திளைக்க, இதோ இங்கு யாகசாலை பூஜைகள் எல்லாம் நிறைவு பெற்று அங்கிருக்கக்கூடிய கடங்கள் எல்லாம் மங்கள ஆரத்திகள் எடுக்கப்பட்டு வண்ண வண்ண குடைகளின் கீழாக சிவாச்சாரியார்கள் தங்களது கழுத்தில் தங்களது சிரசின் மீது அவற்றை தூக்கி வைத்து செல்கிறது. இங்கு ஒரு தாற்பரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புனித நீரானது எவ்வாறு சிரசின் மேல் அமர்ந்திருக்கின்றதோ அதுபோல நமக்கு இந்த சுழுமுனை நீரானது நம்மளது ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய சக்கரத்தில், ஞான சக்கரத்தில் நமக்கு வந்து விழுகின்றது என்றால், அது இன்று நாம் அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த நிகழ்வினை நாங்கள் கண்ணாரக் கண்டும் நீங்கள் செவியாரக் கண்டும் ரசித்து கொண்டிருக்கிறோம். இதோ அனைவரும் சாரசாரையாக இங்கு செல்லப்படுகிறது. இந்த கடங்கள் புறப்பாடு செய்யும் வேளையில் சிவாச்சாரியார்கள் அந்த கடங்களுக்கே உண்டான ஆகம விதிகளுக்கு ஏற்ப இங்கு பூ மாலைகளும் தீபதூப ஆராதனைகளும் இங்கு செய்யப்படுகின்றன. இதோ மங்களநாத்தியம் மங்களநாதம் வெகுவாக இசைக்கப்படக்கூடிய சமயத்தில் நாதஸ்வர இசையும் இசைக்கப்பட்டு மக்கள் இந்த விமானங்களை நோக்கி சாரசாரையாக செல்லும் காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். எங்கும் பச்சை, எதிலும் பச்சை, எங்கு திரும்பினாலும் பச்சை நிறம் என்று பழமுதிர்ச்சோலை பச்சையாக தெரிகின்றது என்றால், இந்த நிறம் நமது மனதின் வண்ணத்தை கூட நமக்கு பிரதிபலிக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் மனதின் எண்ணங்களானது பசுமை நிறைந்த நினைவுகளை நமக்கு முருகன் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றது. இதோ முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் இந்த கடங்களானது விமானத்தை நோக்கி அந்த புனித கலசங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. நாமெல்லாம் 12 வருடங்களாக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்னும் சற்றே சில நிமிடங்களில் எங்கள் கண்முன்னால் அரங்கேறி உங்கள் செவிக்கு விருந்தாக அமைந்து கொண்டிருக்கின்றது.
1: சைவ ஆலயங்களிலே நிகழும் எல்லா கிரியைகளும் சிவகாரமானவை, தத்துவ அடிப்படையில் அமைந்தவையாகவும் நடைபெறுகின்றன. அதனை மெய்ப்பிக்கும் விதமாக இங்கே யாகசாலை பூஜையானது வெகு சிறப்பாக நடைபெற்று அந்த திருக்குடமானது ராஜகோபுரத்தையும் விமானங்களையும் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எப்போதும் இல்லாத அளவிற்கு இங்கே ஒளி விளக்குகள் ஜொலித்து கொண்டிருக்கின்றன. வண்ண வண்ண விளக்குகளோடும் அழகிய வர்ணங்கள் பூசிய அந்த சுவர்களும் இங்கே அற்புதமாக நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. திருவருள் வெளிப்பாட்டை வேண்டி செய்யும் இச்சைவ கிரியைகளில் தலைமையானதாகவும் விளங்குவது கும்பாபிஷேகம் எனும் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா. சிவ ரூபமாகிய யாகசாலையிலே அந்த சிவமாகிய அக்னியிலிருந்து எழும்புகின்ற சுவாலை வெப்பம் புகைகளும் வேத சிவ ஆகம ஓசைகளும் திருமுறை ஓசைகளும் சிவனடியார்களின் தோத்திர ஓசைகளும் சிவாச்சாரியர்களின் மந்திர கிரியா பாவனைகளுடன் செய்யும் செயல்களும் மெய் அன்பர்களது மனம் உருகிய பிரார்த்தனை வழிபாடுகளும் ஒன்று சேர்ந்து எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனின் திருவருட்சக்தியை தூண்டி எழுப்பிக்கும் திருக்குடத்தில் உள்ளிருக்கும் தண்ணீரிலும் விளங்கி நிற்கும்படி செய்கின்றன. தண்ணீர் பௌதீக மின்சாரத்தை கடத்தும் பொருட்களில் தலைமையானது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அத்தண்ணீரில் தெய்வீக மின்சார ஆற்றல் விளங்குமாறு செய்து அந்த தூய நீரை மந்திர சமஸ்கரணங்களால் திருவருள் விளங்கப்பெற்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிம்பங்களில் அபிடேகத்திலே கும்பாபிஷேகம் எனப்படும். அத்தகைய சிறப்பிற்குரிய கும்பாபிஷேகம் இன்னும் சில நிமிடங்களிலே நாமெல்லாம் கண்களாக கண்டு வானொலி வாயிலாக கேட்டு அந்த முருகப்பெருமானின் இறை அருளை பெற இருக்கிறேன்.

0: நேர்களே, ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினை நாமெல்லாம் கண்டு கேட்டு அந்த முருகப்பெருமானை நமது இதய கமலத்திலே நிலைநிறுத்தி அவனது அருளை பெற வேண்டும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்பதைப் போல அவன் அருள் இருந்தால் மட்டுமே நாமெல்லாம் இந்த நிகழ்வின் நேரடி காட்சிகளை வானொலி வாயிலாக கேட்டு ரசிக்க முடியும். ஊழ்வினையின் காரணமாக வந்து இந்த பூமியில் பிறந்து காலன் என்னை நெருங்காதபடிக்கு நீ மனம் பொருந்தி நான் நற்கதியை அடைய திருமாலும் பிரம்மாவும் முன்பு கண்டு அறியாத ஞான நடனத்தை ஆடி வருவாயாக. நிறைந்த அமுது போல் இனிய தேவ யானையின் மணவாளனே, ஆறு திருமுகங்களையும் பன்னிரண்டு கண்களையும் உடையவனே, சூரர் கூட்டங்கள் இறக்கும்படியாக வெற்றி கொண்ட ஒளிமிக்க வேளவனே, பழமுதிர் சோலை மலையில் மேவி விளங்கும் பெருமாளே, கந்த கடவுளே, நீயே எனக்கு துணை. அவனது முகச்சிறப்பினை நாமெல்லாம் கேட்டோம். அவனது முகச்சிறப்பினை போலவே அவனது கைகளும் கருணை நிரம்பின. கைகளுக்கு அடுத்தாற்போல் உள்ளன கால்கள். கலிவெண்பாவில் குமர குருபரர் இறைவனனின் திருவடி லட்சணத்தை கூறுங்கால் யான் எனது என அற்ற இடமே திருவடியாக என்றார். அகங்கார மமகாரங்கள் நம்மிடத்திலே இருக்கும் வரை அவன் திருவடிகளை காண இயலாது. ஆணவ மனம் முற்றிலும் அழிவது மிக கடினமான ஒன்று. ஆயினும் அம்மனத்தில் நின்றும் நாம் விடுபட்ட பின்னரே பரமன் மலர் பாதங்களை காண முடியும். வேண்டத்தக்கது அறிவாய் நீ, வேண்டியது நீ யாதொருள் செய்தாய். யானும் அதுவே வேண்டினேன், எனக்கொன்று ஒன்றுமில்லை, எல்லாம் நின்னதே என்று கூறி அகங்கார மமகாரங்களை முற்றிலும் இணைக்கிய பின்புதான் முருகனின் திருவடியை நாம் காண முடியும். கடவுளை எவ்வுரத்தில் வழிபட்டோர்க்கும் கடவுளின் திருவடிகள் மூலமாகவே ஞானம் பெற்றிருக்கின்றனர். உதாரணமாக மாணிக்க வாசக பெருமானும் தேன் போன்ற தம் திருவாசகத்திலே திருவம்பாவையிலே கடைசி செய்யுளில் ஒவ்வொரு அடியிலும் சிவபெருமானின் திருவடிகளையே சிறப்பித்து பாடியிருக்கின்றார். அத்தகைய இறைவனின் திருவடிகளை நாமெல்லாம் கண்டு தொழ வேண்டும். இதோ கோபுரங்களை நெருங்கிவிட்ட சிவாச்சாரியார் பெருமக்களுக்கு மற்றொரு சிவாச்சாரியார் அந்த கலசங்களுக்கும் திருக்குடங்களுக்கும் தீப ஆரத்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகா, எவ்வளவு கூட்டம்! சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயதானவர்கள் கூட இந்த நிகழ்வினை கலந்து கொண்டு முருகப்பெருமானின் பேரூர்களை பெற காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து சமயத்தினரும் ஒன்று கூடி இங்கே வழிபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நேர்களே,
1: எள்ளிட்டால் கீழ் மாய மாளாது என்று சொல்வதைப் போல எள்ளிட்டு இறைத்தால் அது கீழே விழாது, அது தலைகளில்தான் விழும் என்பது போல இங்கு மக்கள் வெகு திரளாக சேர்ந்திருக்கிறார்கள். அதாவது பொதுவாக ஒரு பயணம் செல்ல வேண்டும் என்றால், கடல் கடந்து பயணம் செல்ல வேண்டும் என்றால், இந்த பிறவி கடல் கடந்து பயணம் செல்ல வேண்டும் என்றால் ஒரு விமானம் நமக்கு தேவைப்படும். அதுபோலத்தான் வாழ்க்கை என்னும் இந்த இகலோக பிறவிக்கடல் நீந்துவதற்காக இங்கு இந்த விமானங்களில் மீள் தெளிக்கப்படும் இந்த புனித நீரினை நாம் கண்டுகொள்ளும் பொழுது பிறவிக்கடல் நீந்துவதற்கான வாய்ப்பு நமக்கெல்லாம் முருகன் தருகிறார். சுமார் 12 ஆண்டுகளுக்கு பின் நிகழ்வேறும் இந்த நிகழ்வினை வானொலியின் வாயிலாக நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதோ கடங்கள் வெகு சிறப்பாக திட்டமிட்டபடி சாரசாரையாக பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திய பின்பு இதோ விமானங்களுக்கு வெகு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றன. விமானங்களின் காட்சி இங்கு அழகுற காட்சியளிக்கப்படுகின்றன. பல நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த விமான கோபுரங்களில் படிநிலைகளையும் தாண்டி மேலே இருக்கக்கூடிய தங்க நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய அந்த கோபுர கலசங்களுக்கு இந்த புனித நீரானது வார்க்கப்படும் தருணம் இன்னும் சற்றே சில மணித்துளிகளில் அரங்கேற காத்திருக்கிறது. நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியில் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிட்ட ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையமானது மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இந்த நேரடி காட்சி வர்ணனையை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதோ பாமரங்கள் வீச திருப்புகள் பாட, நாத முழக்கங்கள் முழங்க, சங்கொலி நாதமாக நமக்கு இங்கு காதுகளில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். திரளான மக்கள் கூடி ஆன்மீகத்தில் திளைப்பதற்காக எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் தனக்கே உண்டான இடத்தில் நின்று அதற்கான பாதுகாப்பினை காவல்

0: துறையினரும் உறுதி செய்து இந்த கோபுர தரிசனத்தை கோடி புண்ணியமாக அடைய இந்த கண்கள் காத்து கொண்டிருக்கின்றது. அந்த கண்களோடு இணைந்து எங்களது கண்களும் இணைந்து அதனை காட்சி வடிவமாக உங்களுக்கு நேரடி வர்ணனையாக தந்து கொண்டிருக்கிறது. இதோ அழகான பார்வை, கண்களுக்கு கிட்டாத ஒரு ஆன்மீகத்தின் பார்வை நமக்கு இங்கு கிடைக்கிறது. தொடர்ந்து விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம் நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் Air Travels Ramanathapuram. Cell 9443444148.
1: மதுரை அழகர் கோயில் அருள் தரு பழமுதிர்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
1: இதோ நேயர்களை மீண்டும் மதுரை அழகர் கோயில் அருள் தரு பழமுதிர்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயிலுக்கு அழைத்து செல்கின்றோம்.
0: 6:08 ஆகுது. பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இன்று பழமுதிர்சோலை முருகன் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவே நேரடி காட்சி வர்ணனையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில். இதோ சூரியனின் கதிர்கள் மஞ்சள் நிறமாக பச்சை நிற மரங்களின் மீது மோதி அங்கு கொஞ்சம் பொழுது புலப்படக்கூடிய இந்த நேரமானது இன்னும் சில மணித்துளிகளில் நமக்கு இந்த புனித நீரானது இந்த புனித கலசங்களில் வார்க்கப்பட்டு நம் மனமெல்லாம் நிறைந்து போகும் பழமுதிர்சோலை என்கின்ற சோலை முருகனின் அருள் பெற காத்திருக்கிறது. இதோ இந்த நிகழ்வினை பல ஊடகங்களும் இங்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதில் முழுவதும் பச்சை, அங்கு ஏதோ ஒரு நாமம் பூசியது போன்ற ஒரு கோடு. இதுதான் மலையில் இருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சி. கோபுரமானது வண்ண நிறங்கள் கொண்டாலும் கோபுர கலசம் அப்படின்னு சொல்லக்கூடியது புனித நீரை பெறும் வகையில் குழந்தை தன் தாய்க்கு ஏங்கிக் கொண்டிருக்கும் அந்த நிலையைப் போல நாம் இங்கு காட்சிப்படுத்தலாம். இந்த புனித நீரானது பிரபஞ்சத்தின் ஆற்றல்களை முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு புனித கலசங்களில் இங்கு வார்க்கப்படும் பொழுது இதனை வார்க்கப்படும் இந்த பத்திரங்களும் நமக்கு புனிதம் அடைகின்றன. இதோ கடங்கள் வெகு சிறப்பாக அந்த நிலைக்கு கொண்டு சென்று விட்டன. இதோ படிகளில் சிவாச்சாரியார்கள் ஏறுவதற்கான ஆயத்த ஏற்பாடுகளும் இங்கு நடைபெறுகிறது. இங்குள்ள பாதுகாப்பினை உறுதி செய்யும் விதமாக பல இடங்களில் வரிசை வரிசையாக தடுப்பு சுவர்களும் அதற்கான பாதுகாப்பு பணிகளையும் நமது நண்பர்களான காவல்துறையினர் இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமுருகாற்று படையில் வரக்கூடிய பழமுதிர்சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை என்று நச்சினார்கினியர் அவரோட உரையில் எழுதியிருக்கிறார். வள்ளியை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வலம் வந்து உதவிட வேண்டும் என்று முருகன் அழைத்த தலம் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றாங்க. ஒரு சாரார் இந்த 6வது படை வீடாகிய நமது பழமுதிர்சோலையை வள்ளிமலை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக முருகப்பெருமானின் 6வது படை வீடான பழமுதிர்சோலை தமிழ் இலக்கியங்களிலும் ஆன்மீக நூல்களிலும் பல்வேறு சிறப்பு பெயர்களால் இன்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. அடர்ந்த வனங்கள் கொண்டதால் சோலைமலை என்றும், அழகர் வீட்டிருந்து அருள் பாலிக்கும் மலை என்பதால் அழகர் மலை என்றும், திருமால் இருக்கும் சோலை

0: என்பதால் திருமால் இருஞ்சோலை என்றும், திருமால் இருக்கும் சிறு குன்று என்பதால் மால் இருங்குன்றம் என்றும், இரு தெய்வங்களான அழகர் முருகன் ஆகியோர் இருந்து அருள்பாளிக்கும் சிறு மலை என்பதால் இருங்குன்றம் என்றும் பலவாறு அழைக்கப்படுகிறது. அத்தோடு இல்லை நேயர்களே, உத்யான சைலம் என்று வடமொழியில் அழைக்கப்படுவதும் இந்த மலைதான். உத்யானம் என்றால் பூங்கா அல்லது சோலை என்ற தமிழில் அர்த்தம். சைலம் என்றால் மலை. இதைத்தான் வடமொழியில் பழமுதிர் சோலையை உத்யான சைலம் என்று இலக்கியங்களில் குறிப்பிடுகிறார்கள். இது தொடங்கி வனகிரி என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது வனம் காடு நிறைந்த மலை. அழகர் மலையில் ஓடும் நூபுர கங்கை என்ற சிலம்பாறு நதியை குறிக்கும் விதமாகவும் இந்த மலை குறிக்கப்படுகிறது. விருஷபகிரி, விருஷபாத்ரி என்று பல பெயர்களில் இது அழைக்கப்படுகிறது. இன்னும் முக்கியமான சிறப்பு பெயர் இந்த மலைக்கு உண்டு. இடபகிரி என்று ஒரு பெயருண்டு. இமயன் இடபமாக, இடபம் என்றால் தமிழில் அதாவது காளை, ரிஷபம் என்று நாம் சொல்லலாம். இந்த இமயன் இடபமாகிய தரும வடிவோடு தவம் இயற்றி தன் பெயரால் இந்த மலை அழைக்கப்பட வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி அருள் பெற்றதால் இந்த பெயர் பெற்றது. இது மட்டுமல்ல, குளமலை, கொள்ளைமலை, வேர்க்கோட்டம் என்று பல பெயர்களை கொண்டிருக்கிறது. காளை வாகனத்தை கொண்ட பெருமாள் வீற்றிருக்கும் மலை என்பதால் இந்த இடபகிரி என்ற மலை வந்து இந்த பெயர் பெறுகிறது. இதோ நமது கோபுர கலசங்களுக்கு புனித நீரானது வார்க்கப்படும் அந்த புண்ணிய தருணம் நமக்கு வெகு விரைவில் இங்கு அரங்கேற காத்திருக்கிறது. திரளான மக்கள் பக்தியை பறைசாற்றும் விதமாக அமைதியையும் ஆன்மீகத்தையும் இணைத்த ஒரு கோடாக மக்கள் இங்கு வரிசையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். பிரபஞ்சத்தின் அனைத்து ஆற்றல்களையும் இந்த கலசங்கள் பெற்று கலசத்தில் கீழிருக்கும் கருவடையில் இருக்கும் முருகனும் சமேத வள்ளி தெய்வானை அந்த கடவுள்களும் இது அந்த பழிபு அந்த பீடத்தில் இருக்கக்கூடிய ஆதிவேளும் இணைந்து இந்த நாளுக்கு பின் நாம் காணப்போகும் அனைத்து மக்களுக்கும் திருமுருகனின் அருளை நமக்கெல்லாம் வார்த்து பிறவிக்கடல் நீந்தாமல் நாம் எப்படி முக்தியை அடையலாம் மறுபடியும் என்பதற்கு இங்கு நிறைய பணிகள் நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதோ இங்கு வேளானது காட்சிப்படுத்தப்படுகிறது. அழகான வேல். இந்த வேல் திருவேல் என்று சொல்லலாம். வெற்றி வேளா என்று மனமுவந்து நாம் சொல்லக்கூடிய அந்த வேலுக்கு சொந்தக்காரரான முருகர், முருகருக்கு இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடக்கிறது. இதோ நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது வித்தக விநாயகர் என்ற சிலையின் வடிவத்தை தான். அழகாக இந்த கருவறையின் வலதுபுறம் இருந்து வீட்டிருக்கும் இந்த வித்தக விநாயகர் அதாவது தந்தங்களை மடக்கி சிறப்பாக அழகு செய்யப்பட்டிருக்கிறது. இதோ இந்த கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பிரதிபலிக்கும் விதமாக சோலைமலை முருகனான சுப்பிரமணியன் நடுவிலும் வளமும் இடமுமாக இருபுறமும் வள்ளி தெய்வானை என சமேதமாக காட்சி தந்து கையில் வேலையும் ஏந்திய ஒரு படி நிலையில் நமக்கு காட்சி தழுவது இங்கு சிறப்பு. வேறெங்கும் காணாத கண்கொள்ளாத காட்சி இந்த திருக்கோவிலில் நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். ஆம் நேயர்களே, அறுபடை வீடுகளில் நாம் சென்று பார்த்தோம் என்றால் முருகன் அந்த தலத்திற்குரிய காரணத்திற்குரிய வடிவமாகவே இங்கு தெரிகின்றார். ஆனால் இந்த ஆறாம் படை வீடான நமது மதுரை சேத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த பழமுதிர் சோலை என்ற அழகர் மலை சுப்பிரமணிய சுவாமியானவர் குடும்ப சமேதமாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். குடும்ப சமேதம் இருந்தாலும் அங்கு ஞானம் நமக்கு வேண்டும். ஒரு குடும்பம் நடத்த நவீன காலகட்டத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஞானம் தேவை என்பதை உணர்த்தும் விதமாக இங்கு முருகனது கையில் ஆதி வேளான உலோகத்தால் வடிக்கப்பட்ட அந்த வேளானது அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேல் என்பது நமக்கு வெற்றியை உணர்த்துகிறது. வாழ்க்கை என்னும் இந்த அலை சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கடலில் நமக்கெல்லாம் ஆன்மீக படகாக வந்து நம்மை கரை தேற்றி இமையை நீக்கி மறுமையை நமக்கு தந்து பிறவியில்லாத ஒரு கடனை நமக்கு தர காத்து கொண்டிருக்கின்றார் சுப்பிரமணியர். இதோ பரிகார தெய்வங்கள், உப தெய்வங்கள் ஆகியவற்றை நாங்கள் காணும் காட்சி இதோ நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் இங்கு.
1: ஆம் நேர்களே, திரளான பொதுமக்கள் கூட்டம் இங்கே அலைமோதி கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திலே நாமெல்லாம் அப்படி சிரமப்பட்டு அந்த இறைவனை வழிபட வேண்டுமா என்ற கேள்வி கூட எழலாம். ஏனென்றால் பாலிலே உள்ளே நெய் மறைந்திருப்பதைப் போல எல்லா இடங்களிலும் இறைவன் நிறைந்து மறைந்திருக்கின்றான். கடைந்த தயிரில் வெண்ணெய் திரண்டு வருவது போல

0: ஞானிகள் உள்ளத்திலும் திருக்கோயிலிலும் இறைவன் விளங்கி காட்சியளிக்கின்றான். மற்ற இடங்களில் இறைவனை நினைத்து தியானிப்பதாலும் துதிப்பதனாலும் வழிபடுவதனாலும் வினைகள் வெதும்புகின்றன. கோயிலில் இறைவனை வழிபட்டால் வினைகள் வெந்து எரிந்து கருகி நீராகி விடுகின்றன. மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் எனத் தொழுமே என்பது சிவஞான போதம். நமது திருக்கோயில்களில் உள்ள திரு உருவங்கள் தேவர்களாலும் முனிவர்களாலும் நால்வர்கள் ஆழ்வார்கள் போன்றவர்களால் நிறுவப்பெற்று துதிக்கப்பட்ட காரணத்தினால் மேன்மை பெற்று வழிபடுவோருடைய வல்வினைகளை அகற்றி வரங்களை அளிக்கின்றன. அத்தகைய தனி சிறப்பினை பெற்ற ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதே மிக உயர்ந்த நிலையாகும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிடக் கலைஞடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவாருக்கு மேவ வாராது வினை. வந்த வர இருக்கின்ற தீவினைகள் கந்தனின் திருப்பெயரை சொன்னால் கலங்கி நம்மை விட்டு விலகும். செந்தூர் வேளவா என்று சொல்லி திருநீறு பூசுவோருக்கு சேவை செய்ய முருகன் ஓடி வருவான். தீவினை நம்மை ஒருபோதும் தீண்டாது. இத்தகு திருநீற்றை அணிந்து கொண்டு இதோ இங்கே பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமானை மனதார எண்ணி வணங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். திருநீற்றை அணிவதலால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று தெரியுமா நேர்களே? உடல் நாற்றம் போகும், நோய் கிருமிகள் சாகும், தீட்டுகள் கழியும், உடம்பு சுத்தமாகும், வியாதிகள் ஒழியும், பில்லி சூனியம் போக்கும், முகத்திற்கு பொலிவு தரும், அழகு தரும், ஞாபக சக்தி வளரும், புத்தி கூர்மையாகும், ஞானம் உண்டாகும், பாவங்களை தீர்க்கும், பரமனடி சேர்க்கும். கங்காளன் பூசம் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி என்பது திருமோலரின் வாக்கு. அத்தகைய திருநீற்றை இங்கே பக்தர்களெல்லாம் அணிந்து கொண்டு அந்த முருகப்பெருமானை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதோ மேல தாளங்கள் முழக சிவ வாத்தியம் முழங்க இங்கே அந்த திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதோ மதுரையை பூலோக கைலாயம் என்பார்கள். அத்தகைய காட்சியை நாமெல்லாம் இங்கு கண்டு கொண்டிருக்கின்றோம். நாமெல்லாம் இப்போது பழமுதிர் சோலையிலே நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையல்ல. இது பூலோக கைலாயம். அந்த கைலாயத்திலே நின்று கொண்டிருக்கின்ற ஒரு உணர்வுதான் இப்போது நம் மனதிலே தோன்றிக் கொண்டிருக்கின்றது. ஆறு படை வீடு. இதற்கு பொருள் தெரியுமா நேர்களே? படை வீடு என்பது போர் புரியும் படைத்தலைவன் படைகளுடன் தங்கி இருக்கும் இடத்தை குறிக்கும். ஆறுமுகப் பெருமான் சூரபத்மனுடன் போர் புரியும் பொருட்டு தங்கியிருந்த இடம் திருச்செந்தூர் மட்டுமே. ஒரு புலவன் வறுமையில் உழன்று வருந்தும்போது ஏற்கனவே மண்ணை பாடி பரிசில் பெற்ற புலவர்கள் வறுமையில் தவிக்கும் புலவனையும் அம்மன்னனிடம் சென்று பாடி பரிசினை பெற்று வரும்படி கூறுவது ஆற்றுப்படையாகும். நக்கீர திருமுருகாற்றுப்படை எனும் தம்முடைய நூலிலே ஆறுமுகப் பெருமான் தங்கியிருக்கும் ஸ்தலங்களையும் தரிசித்து ஆறுமுகப் பெருமானை வழிபடுவோர் எவ்வாறு எல்லா துன்பங்களையும் நீக்கப்பெற்று அருளை பெறுகின்றனர் என்று கூறி பக்தர்களை ஆற்றுப்படுத்துகின்றார். ஆறுமுகனுக்கு ஆற்றுப்படை வீடுகள் என்று வழங்கப்பட்டு பின்னர் அதுவே மருவி ஆறு படை வீடானது. அத்தகைய நம்மையெல்லாம் ஆற்றுப்படுத்தக்கூடிய ஆறாம் படை வீடான அந்த பழமுதிர் சோலையிலே இங்கே திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவானது வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியையெல்லாம் நாம் இப்போது கண்டு கொண்டிருக்கின்றோம் நேர்களே.
1: இதோ பொழுதும் புலர்ந்தது. ஆன்மீகத்தில் நாம் திளைக்க நமது மனங்களும் விழித்து கொண்டது. ஆம் நேயர்களே, இன்னும் சற்றே சில மணி துளிகளில் நாமெல்லாம் வெகு வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நீங்கள் வானொலி வாயிலாக கேட்டு மகிழ காத்திருக்கிறீர்கள். திருமுருகாற்றுப்படை என்கின்ற நூலில் நக்கீரர் முருகனோட ஆறாவது படை வீடான பழமுதிர்ச்சோலையோட இயற்கை வளத்தை அழகுற விவரித்துள்ளார், வர்ணித்துள்ளார் என்றும் கூட சொல்லலாம். மலையில் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியானது அங்கு சந்தனம், அகில் மூங்கில்களை அடித்து கொண்டு வரும் காட்சியினை நம் கண்முன்னே நிறுத்தும் விதமாக இப்பாடல் அமைந்துள்ளது. பழவுடன் வேறு பல் துகில்

0: நுடங்கி அகில் சுமந்து இழுமன இழுத்தரும் அருவி பழமுதிர்ச்சோலை மழை கிளவோனே என்று இதற்கான ஆதாரத்தை திருமுருகாற்றுப்படையில் நமக்கு தருகிறார் நக்கீரர். அது மட்டுமா, தோகப்பெரும் பயோதரா என தொடங்கக்கூடிய திருவனை திருப்புகையிலும் கோலம் மிற்றுளங்கு சோலை வெற்புயர்ந்த என்ற வரியில் கோலம் முற்று உயர்ந்த சோலை வெற்பிழங்கு என்னும் பாடத்தையும் நமக்கு தெரிவிக்கிறது. பரிவுறு நாரர் என்று தொடங்கக்கூடிய சேலம் திருப்புகளில் திருவளர் சோலை கமர்வோனே என்று அத்துணை பாடங்களையும் நமக்கு கற்றுத்தருவதாக தணிகை மணி குறிப்பிடுகிறார். கள்ளழகர் கோவில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பழமுதிர்ச்சோலை பைந்தமிழ் முருகன் கோவில் முருகப்பெருமானின் அடியார்களை ஆற்றுப்படுத்திய பின்னர் நக்கீரரானவர் தனது திருமுருகாற்றுப்படையை ஆறாவது முறையாக முருகனிடம் காட்டி திருமுருகாற்றுப்படையை நிறைவு பெற செய்கின்றார். கூடுதலாக இங்கு அருணகிரிநாதர் இத்தலத்தில் பாடிய 16 திருப்புகழ்களும் நமக்கு கிடைத்த பொக்கிசங்கள்தான். அருணகிரிநாதர் மற்றும் ஓர் பழமுதிர்ச்சோலை திருப்புகளில் இந்த மழையினை இந்த குன்றினை நமக்கு அதிகமாக காட்சி வர்ணனைப்படுத்தியுள்ளார். முக்தியை வேண்டி அவர் பாடிய பாடல் இந்த காலத்துக்கும் நமக்கெல்லாம் சேர்த்து வேண்டியது போல நமக்கு இருக்கிறது. காரணம தாக வந்து புவி மீதே காலன் அணுகாதிசைந்து கதிகான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே என்று சொல்கின்றது இந்த பாடல். பழமுதிர்ச்சோலை முருகா, அடியேன் ஊழ்வினை என்ற கர்மாவின் காரணமாக இந்த பூமியில் பிறந்து விட்டேன். இனி யமன் என்னை நெருங்காதபடி தடுத்து நான் நற்கதி அடைந்து, அதாவது முக்தி என்றும் நற்கதியை அடைய திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத அந்த ஞான நடனத்தை உனது கருணையோடு அந்த ஞான உபதேசத்தை எனக்கு அருள்வாயாக என அருணகிரிநாதர் நமக்காகவும் கேட்டது போல இன்றும் இந்த பாடல் இருக்கிறது. 6 என்ற எழுத்திற்கும் முருகனுக்கும் ஆன்மீக ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் மிக ஆழமான தொடர்புண்டு. தமிழ் கலாச்சாரத்தில் முருகன் என்று அடையாளப்படுத்தப்பட்டாலே அது 6 என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆம், நம் மனத்தை 6 போல ஆன்மீகத்தில் திளைக்க 6 முகன் நமக்கு இங்கு காட்சி தருகிறார். இதற்கு 6 ஆதாரங்களும் இருக்கின்றன. முருகனின் முகங்கள் 6, சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் தோன்றிய தீப்பொறிகள் 6, சரவண பொய்கையில் தோன்றிய தாமரைகள் 6, அத்தாமரைகளில் தோன்றிய குழந்தைகள் 6. ஆக பார்வதி தேவியால் ஒரு திரு உருவமாக்கப்பட்டு ஷண்முகன் என்று பெயர் கொண்ட 6 முகங்களாக ஒரு உருவம் கொண்டு மாற்றப்படுகிறார் முருகன். இவரைத்தான் ஷடானன் என்றும் அழைக்கப்படுகிறோம்.
1: இது மட்டுமா, தமிழ் மொழியின் இன எழுத்துக்கள் 6 ஆறுமுக கடவுளின் 6 சிரங்களாகவும், உயிர் எழுத்துக்கள் 12 தோள்களாகவும், மெய் எழுத்துக்கள் 18 கரங்களாகவும், அவன் கை கொண்ட வேலே ஆயுத எழுத்தாகவும், முற்றிலும் தமிழே வடிவாய் கொண்டவன் முருகப்பெருமான். முருகப்பெருமானை நாம் தமிழ் கடவுள் என போற்ற காரணம் என்ன தெரியுமா நேர்களே? ஆனந்தம் தரும் செந்தமிழ் மொழியை தந்து அருளுமாறு சிவபெருமானிடம் அகத்தியர் வேண்டினார். திருத்தணிகை வேலனிடம் சென்றால் செந்தமிழ் வழங்குவான் என்று அகத்தியருக்கு பதிலளித்தார் சிவபெருமான். அவ்வாறே தணிகை வேலனிடம் தீந்தமிழ் பயின்று அருந்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம் தனை இயற்றி தமிழ் மொழியின் மேன்மையை உலகிற்கு எடுத்துரைத்தார். இதனால் தித்திக்கும் தேனமுதாய் செந்தமிழாய் அன்பருக்கு அன்பராய் அடியாருக்கு அடியாராய் விளங்கும் ஆறுமுக கடவுள் தனித்தமிழ் கடவுள் என போற்றுகிறோம். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவத்தின் பொருளை உணர்த்தியது செந்தமிழ் மொழியால். இதனை நமக்கு எடுத்துரைப்பது திருப்புகழ். செந்தமிழ் நூல்களுக்கு விளக்கம் அளித்தவன் என்பதனை செந்தமிழ் விரித்தோனே என்று முருகனை போற்றுகிறது கந்த அலங்காரம். அத்தகைய முருகப்பெருமான் திருத்தலத்திலே இப்போது பழமுதிர்ச்சோலையிலே இங்கு இன்னும் சில நிமிடங்களிலே திருக்கூட நன்னிராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் தன்னெகரில்லா புலமையுள்ள கச்சியப்ப சிவாச்சாரியார் வடமொழியில் இருந்த ஸ்கந்த புராணம் சங்கர சங்கீதையில் இருந்த கந்தனின் நிலைகளை இனிய தமிழில் கந்தபுராணம் என மொழிபெயர்த்தார். இந்த கந்தபுராணம் பாடுவதற்கு திகட சக்கரம் எனும் செந்தமிழ் சொல் எடுத்து கொடுத்தான் தமிழ்க் கடவுள் முருகப்பெருமான். கச்சியப்ப சிவாச்சாரியருக்கு மட்டுமா கந்த புராணத்தில்

0: திற்கு பிறகு உபதேச காண்டம் பாட உலகம் உட்கொண்டு ஓப்ப முருகவேல் என்று வயலூர் ஞான வரோதையர் எனும் அடியாருக்கு அடியெடுத்து கொடுத்துள்ளார் நமது முருகக்கடவுள். வயலூர் ஞான வயோதரரின் ஞான தந்தையாக விளங்குபவர். சிற்று இன்பத்தில் மூழ்கி தீராத தொழுநோய் தாக்கப்பெற்று உடல் வருத்தி திருந்தி முருகனின் திருவடுகளை தொழுது மாறா இன்பு பேறு பெற்ற அருணகிரிநாதரே அவர்.
1: ஆம், ஆறு என்ற எண்ணுக்கு பல சிறப்புகள் உண்டு என்று பார்த்தோம். கார்த்திகை பெண்கள் ஆறு, அதாவது அம்பா, தாளா, நிதாக்னி, அப்ரயந்தி, மேகயந்தி, வர்ஷயந்தி ஆகியோர். சரவண பவ என்றும் மந்திரங்கள் எண்கள் ஆறு. படை வீடுகள் ஆறு. திருப்புகள் ஆறு. திருப்புகளில் ஆறு என்ற எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட சந்தங்கள் அடங்கியது அதுதான் இந்த ஆறு. சக்கர வடிவம் கொண்ட கோணங்கள், அதாவது சரவண பவ என்று எழுதுவோம் அல்லவா, அது ஷட்கோணம் என்பது மனித உடலில் உள்ள ஆறு ஆதார சக்கரங்களான மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என அனைத்தையும் நமக்கு சொல்கின்றது. இந்த ஆறு ஆதாரங்களிலும் ஆறுமுக பெருமாள் வீற்றிருக்கின்றார் என்பது உண்மைதான். இடபகிரி என்று சொல்லக்கூடிய திருமால் இருக்கும், முருகன் இருக்கும் பழமுதிர்ச்சோலையின் அடிவாரத்தில் மலையாள கருப்பாகிய 18-ஆம் படி கருப்பசுவாமி காவல் கொள்ள மலை உச்சியில் உள்ள.
0: ஆம் நேர்களே, இதோ நேரம் 6:28 அந்த திருக்குடத்திலே உள்ள அந்த புனித நீரானது ராஜகோபுரத்திலும் விமான கலசங்களிலும் வார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். பன்னீர் காத்தாய் போற்றி, பசும்பொன் மா மயிலாய் போற்றி, முன்னிய கருணை ஆறுமுக பரும்பொருளே போற்றி, கண்ணியர் இருவர் நீங்கா கருணிவார் இதையே போற்றி, எண்ணீர் கண்ணே கண்ணுள் இருக்கும் மாமணியே போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கார்த்திகையா போற்றி, செந்தில் குமரா போற்றி, பழமுதிர்ச்சோலை முருகா போற்றி, உன் பாதமே சரணம். மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய் யூர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறு எந்த இடத்திலும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நிதன்வேல் காக்க காக்க. எகரமே பூர் சூழேந்தும் நரும்பு என் வேல்முன் காக்க. அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேள்பின் காக்க. சகரமோடாறு மானோன் தன் கைவேல் நடுவிற்கார்க்க. சிகரமின் தேவ மொழி திகழ ஐவேல் கீழ்மேல் காக்க. ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளிப்பங்கன் செஞ்சைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க. அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன்வேல் காக்க. தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடைய கரவேல் காக்க. ஆம் நேர்களே, இதோ நாமெல்லாம் காத்து கொண்டிருந்த அந்த அற்புத காட்சி 6:28 இங்கே அரங்கேறியது. நாமெல்லாம் நிகழ்ச்சியின் நிறைவிற்கு வந்துவிட்டோம். வாதினை அடந்த வேல் வெளியர் தங்கள் மாயமது ஒளிந்து தெளியேனே. மாமலர்கள் கொண்ட மாலைகள் புனைந்து மாப்பதம் அணிந்து பணியேனே. ஆதியோடு மந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் ஒன்று தெளியேனே. ஆனத்தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடு மயில் என்பது அறியேனே. நாதமோடு விந்துவான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே. நாகம் அணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே. சோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகமது தந்து இணையாழ்வாய். சூரர்குளம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே, முருகப்பெருமானின் 6-ஆம் படை வீடான சோலைமலை என்னும் பழமுதிர் சோலையிலே ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயிலிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கிய இந்நிகழ்ச்சியினை மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களின் உள்ளங்களிலும் அவர் தம் இல்லங்களிலும் முருகப்பெருமானின் பேரொருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஏ விக்னேஷ்,
1: விக்னேஷ் அர்ஜுனன்.
0: நன்றி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல். டிராவல்ஸ் வழங்கிய ஆலய தரிசனம். 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள், இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு

0: பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். செல் 9443444148.
1: மதுரை அழகர் கோயில் அருள் தரு பழமுதி சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், விக்னேஷ் அர்ஜுனன் ஆகியோர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர்
0: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். செல்
2: 9444148. நீங்கள்
3: நேரம் 6:33. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
5: மனிதனின் அடிப்படை தேவைகள் என்ன என்று கேட்டால் உணவு, உடை, இருப்பிடம் என்று கூறுவோம். ஆனால் இவற்றையெல்லாம் விட மிகவும் அவசியமான ஒன்று இருக்கிறது, அது காற்று. மனிதன் உணவு இல்லாமல் சில வாரங்கள் வாழ முடியும், தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும், ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட வாழ முடியாது. அதனால்தான் காற்று மனித வாழ்வின் முதல் தேவையாக கருதப்படுகிறது. நாம் ஒரு நாளில் சுமார் 20,000 முறைக்கும் அதிகமாக சுவாசிக்கிறோம். ஒவ்வொரு மூச்சிலும் உயிரை தாங்கும் ஆக்சிஜனை பெறுகிறோம். இந்த ஆக்சிஜனை நமக்கு வழங்குவது இயற்கை, குறிப்பாக மரங்களாகும். ஆனால் இன்று நாம் சுவாசிக்கும் காற்று மாசுபட்டு வருவது மிகுந்த கவலைக்குரிய விஷயமாகும். காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதன் மதிப்பு உயிருக்கு தெரியும் என்ற பழமொழி மிகவும் பொருத்தமானது. ஒரு காலத்தில் கிராமங்களில் காலையில் எழுந்தவுடன் புத்துணர்ச்சி தரும் தூய காற்றை சுவாசிக்க முடிந்தது. இன்று நகரங்களில் பல இடங்களில் புகை, தூசி மற்றும் நச்சு வாயுக்களால் காற்று மாசடைந்துள்ளது. வாகனங்களின் புகை, தொழிற்சாலைகளின் வெளியேற்றம், குப்பை எரிப்பு, மரங்கள் வெட்டப்படுதல் போன்றவை இதற்கான முக்கிய காரணங்களாகும். காற்று மாசுபாட்டின் விளைவுகள் மிகவும் ஆபத்தானவை. ஆஸ்துமா, நுரையீரல் நோய்கள், இதய நோய்கள், ஒவ்வாமை போன்ற பல உடல்நல பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். திருக்குறளின் கருத்து நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதாவது பிரச்சனை வருவதற்கு முன்பே அதை தடுக்க வேண்டும். காற்று மாசுபாட்டையும் அதேபோல் ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்த வேண்டும். இன்று உலகின் பல நகரங்களில் காற்றின் தரம் குறைந்து வருகிறது. சில இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணியாமல் வெளியே செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. இது மனிதன் உருவாக்கிய பிரச்சனையே தவிர இயற்கையின் தவறு அல்ல. ஒரு சிறிய கவிதை: மரம் நின்றால் காற்று தூய்மை, மரம் விழுந்தால் வாழ்வு சோகமை, காற்றை காப்போம் நண்பர்களே, நாளைய உலகை நாமே காப்போம். இந்த கவிதை மரங்களுக்கும் காற்றின் தூய்மைக்கும் உள்ள தொடர்பை அழகாக எடுத்துரைக்கிறது. மரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. எனவே மரங்களை வளர்ப்பது என்பது காற்றை தூய்மைப்படுத்தும் மிகச்சிறந்த வழியாகும். ஒரு வளர்ந்த மரம் பலருக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குகிறது. அதனால்தான் மரங்கள் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்றன. காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு நாம் செய்யக்கூடிய பல எளிய வழிகள்: தேவையற்ற வாகன பயன்பாட்டை குறைக்கலாம், பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம், சைக்கிள் பயணத்தை ஊக்குவிக்கலாம், குப்பைகளை எரிப்பதை தவிர்க்கலாம், அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கலாம், தொழிற்சாலைகளில் மாசு கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றலாம். இவை அனைத்தும் காற்றின் தரத்தை மேம்படுத்த உதவும். பொதுமக்களாகிய நமக்கும் இதில் முக்கியமான பங்கு உள்ளது. பள்ளி வளாகங்களிலும் பொதுவான இடங்களிலும் மரங்களை நடலாம்.

0: சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். வீட்டில் உள்ளவர்களிடம் காற்று மாசுபாட்டின் தீமைகளை எடுத்துரைக்கலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் அதன் இயற்கை வளங்களும் ஆரோக்கியமான மக்களுமாகும். ஆரோக்கியமான மக்களை உருவாக்க தூய்மையான காற்று மிகவும் அவசியம். நாம் இன்று சுவாசிக்கும் காற்றின் தரம் நாளைய தலைமுறையின் உடல்நலத்தை நிர்ணயிக்கும். எனவே காற்றை பாதுகாப்பது என்பது நமது உடல்நலத்தை பாதுகாப்பதற்கு சமம். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, நாம் நமது குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த வீடுகளையும் சொத்துக்களையும் கொடுக்கலாம், ஆனால் அவர்கள் சுவாசிக்க தூய்மையான காற்றை வழங்க முடியாவிட்டால் அந்த சொத்துக்களின் பயன் என்ன? இந்த கேள்வி ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்க வேண்டும். இன்று நாம் செய்யும் சிறிய செயல்கள் நாளைய உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு மரம் நடுவது சிறிய செயலாக தோன்றலாம், ஆனால் அந்த மரம் பல ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு தூய்மையான காற்றை வழங்கும். எனவே காற்றை பாதுகாப்பது என்பது ஒரு சமூக பொறுப்பு மட்டுமல்ல, மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான முதலீடாகும். மரங்களை வளர்ப்போம், காற்றை தூய்மைப்படுத்துவோம், ஆரோக்கியமான உலகை உருவாக்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 6:38. ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி. பராபவ வருடம் ஆணி 21 ஞாயிற்றுக்கிழமை.
1: விவசாய பெருமக்களே,
2: கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு முகாம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் 1/7/2026 முதல் 31/7/2026 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 1,41,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால்நோய் தடுப்பூசி, அதாவது FMD, செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலாத நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் இலவசமாக FMD தடுப்பூசி போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP-யை தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். இயற்கை உர வகைகளும் தயாரிக்கும் முறைகளும் வயல்களில் தொடர்ந்து ரசாயன உரங்களை அதிகம் போட்டு வருவதாலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகம் பயன்படுத்துவதாலும் மண்வளம் குறைகிறது. நச்சு கலந்த உணவை பெற வேண்டியுள்ளது. ரசாயன உரங்களால் மண்வளம் தவிர பயிர்கள் பாதிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலும் மாசுபடுகிறது. எனவே ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை வழி வேளாண்மையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் உருவாகி வருகிறது. நீர் வளங்களை பாதுகாத்து மாசற்ற நீரை தக்க வைத்தல், இயற்கை சூழல் மாசுபடாமல் காத்தல், உணவு நஞ்சாவதை தடுத்து உயிரினங்களை பாதுகாத்தல், மண்ணின் மலட்டுத்தன்மையை நீக்கி பொன் விளையும் பூமியாக மாற்றுதல், சுற்றுச்சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் கேடு ஏற்படாமல் தடுத்து ரசாயன உரங்களை தவிர்த்து சாகுபடி செய்வதே இயற்கை வேளாண்மை ஆகும். இயற்கை வழி வேளாண்மைக்கு மிகவும் அவசியமான இயற்கை உரங்கள் 1 தொழு உரம். 2 மாடுகள் வைத்திருக்கும் விவசாயி ஓராண்டிற்கு 6 டன் தொழு உரம் தயாரிக்கலாம். மாட்டுச்சாணத்தை விட மாட்டின் சிறுநீரில்தான் தலைச்சத்து அதிகம் உள்ளது. எனவே மாட்டு கொட்டகையில் மண் பரப்பி மாடுகள் தின்று கழித்த வைக்கோலை அதில் பரப்பி அவற்றில் மாட்டுச்சாண சிறுநீர் சேர்த்து

0: மக்க வைத்து இந்த வகை உரம் தயாரிக்கப்படுகிறது. கம்போஸ்ட் உரம் பண்ணை கழிவுகளில் இருந்தும் இலை சருகு மற்றும் குப்பைகளில் இருந்தும் புளுரோட்டஸ் என்னும் காளான் வித்துக்களை பயன்படுத்தி ஒரு மாதத்துக்குள் மக்க வைத்து இந்த உரம் தயாரிக்கப்படுகிறது. தென்னை நார் கம்போஸ்ட் உரம் தயாரித்தல். தென்னை நார்களில் 50% மேல் லிக்னைன் மற்றும் செலுலோஸ் உள்ளது. தென்னை நார்களுடன் புளுரோட்டஸ் காளான் வகையை சேர்த்து மக்க வைத்து இந்த வகை உரம் தயாரிக்கப்படுகிறது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து முஸ்லம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்சினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்போ இருக்கிற பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தி அதிகரிப்பது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. வேளாண்மையிலையும் வந்து பயிர்களுடைய மகசூலை அதிகரிக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பயிர்களின் மகசூலை பாதிப்பதில் நிறைய காரணிகள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அவற்றில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடு தான். இந்த மண்ணில் வந்து போதுமான தனிமங்களின் அளவு இல்லாத போது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து ஏற்படுது. தாவரத்தின் வளர்ச்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 வகையான தனிமங்கள் வந்து முக்கியமாக இருக்குது. அவை என்னென்னு பார்த்தோம்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், இது எல்லாமே வந்து தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு இன்றியமையதாக இருக்கு. இதை எப்படி வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரூட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து அப்படின்னு சொல்லி வகைப்படுத்திருக்காங்க. அவற்றில் இந்த தலைச்சத்து ஆன நைட்ரஜன், மணிச்சத்தான பாஸ்பரஸ், சாம்பல் சத்தான பொட்டாசியம், இவை எல்லாமே வந்து முதன்மை நிலை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து இந்த சுண்ணாம்பு சத்தான இந்த கால்சியம், மெக்னீசியம், இந்த கந்தக சத்தான சல்ஃபர், இவற்றை எல்லாமே இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்து சொல்லுவாங்க. அடுத்து நுண்ணூட்ட சத்துக்கள்னு ஒரு 8 இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா இரும்பு, மாங்கனீஸ், போரான், துத்தநாகம், தாமிரம், மாலிப்டினம், குளோரின், நிக்கல், இப்படின்ட்டு ஒரு 17 வகையான ஒரு தனிமங்கள் வந்து தாவரனுடைய வளர்ச்சிக்கு வந்து மிகவும் அத்தியாவசியமா இருக்குது. இதை தவிர சோடியம், கோபால்ட், சிலிக்கான், வெனிடியம், செலினியம் இப்படின்ற தனிமங்களும் வந்து முக்கிய பங்கு தான் வகிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த பயிர்களினுடைய ஊட்டச்சத்து குறைபாடுக்கான மண்ணியல் காரணிகளை பத்தி பார்க்கலாம். நைட்ரஜன் அதாவது தலைச்சத்து, தலைச்சத்துக்கான குறைபாடு மண்ணியல் காரணிகள் எப்படின்னா கனமான மழை நிறைந்த அந்த மண் வகை, குறைவான அங்கக பொருட்கள், இந்த மாதிரி இருக்கிற மண் எல்லாம் இருந்துச்சுன்னா நைட்ரஜனுடைய குறைபாடு வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து, அதற்கு வந்து இந்த அமிலத்தன்மை மற்றும் சுண்ணாம்பு நிறைந்த அந்த மண்ல வந்து பாஸ்பரஸ் உடைய குறைபாடு இருக்கும். சாம்பல் சத்தான
0: ஒரு செய்தியில் இதுவரை தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து முஸ்லம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்சினி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேர்கள் கேட்கவிருப்பது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்

0: பயன்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப்பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக்கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப்பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம் தமிழகத்தின் நீர் உரிமையும் காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி

0: மாவட்டம் நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000-க்கும் அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலிவாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. ராமேஸ்வரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் பூந்தளிர். இன்னைக்கு நம்மளோட பேச காத்திருக்கும் குட்டி யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நயன்சா. நான் இப்ப ஒன்னாரு போறேன். எங்கள் பேரு இந்திரா காந்தி. மேம்மையுடைய ஆரம்ப பள்ளி திருப்பரங்குன்றம். எங்க அம்மா பேரு சரண்யா. அப்பா பேரு ரமேஷ். எங்க அக்கா பேரு ஈசு. நான் இப்ப ராணி சொல்லுறேன். ஜானி ஜானி இஸ் பாப்பா. நீட்டி சுகர் நோ பாப்பா. டெல்லி நைஸ் நோ பாப்பா. ஒப்பனிமாவ் ஆ ஆ ஆ. டிங்கல் டிங்கல் எத்தே சார். அவே ஒன்று பார்த்துவேன். அப்போ போல வசக லைக் ஏ டய ஹிந்தி ஸ்ட்ரைக். அது தன் நெத்தியார் பார்த்து போகிறேன். நெத்தியாரே நெத்தியாரு எங்கே போகிறேன்.

நடக்க போறீங்க, இத்துனிச்சுன்னா அப்படின்னா நம்ம என்னாங்க நீண்ட கணக்கு நன்றி சொன்னாங்க. கப்பலையே போகலாம், கலையிலே செல்லலாம், அக்கேகி போகலாம், அக்கறிக்கு செல்லலாம், எங்கும் போகலாம், உல்லாசம் காணலாம். மாம்பழம் மாம்பழம், பல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், சித்திக்கு மாம்பழம், வெத்தி வெத்தி தின்னலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்ப நான் திருக்குறள் சொல்லுனேன், கலந்து வாழ்த்து.

சேலத்து மாம்பழம், சித்திக்கு மாம்பழம் வெத்தி வெத்தி தின்னலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் திருக்குற சொல்றேன், அழுது வாழ்த்து அழகு ஏற்றலாம், ஆதி பகவான் முகத்தே உலகு கத்தினால் ஆய பயன் கோள் வாழிறன்.

இறைவன் ஒரு சேர்ந்தால் மாத்து ஒரு வயல் ஐந்து வித்தான் ஒய்தி ஒடுக்க நெறி நின்றால் நீண்டு வாழ்வாள். அனைவனுக்கும் நன்றி.

0: இதுவரை நாம் கேட்டோம் பூந்தளிர், நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல்.
1: ராணி விசேஷத்து கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா முத்தையா அவர்கள்.
2: பிறப்பு இறப்பு, ஜனனம் மரணம், பர்த் டெத், பார்ன் டைடு, இவ்வார்த்தைகளில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கையில் எதிர்நிலை வார்த்தைகளின் எழுத்து எண்ணிக்கையை கழித்தால் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை என்பது இதிலிருந்துதான் எல்லாம் பிறக்கிறது என்பது அறிவியல் விளக்கம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையேயான வாய்ப்பு பெருமைக்குரிய வாழ்வாக அமைவது நலம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை உணர்ந்து பிரபஞ்ச படைப்புகளில் தானும் ஒன்று என்று எண்ணி செயல்பட தயங்கும் சிலரின் தன்னல தப்பெண்ணத்தால் இதுபோன்ற ஆதங்கம் எழுகின்றது. நல்லது கெட்டது என்பதை தீர்மானிக்கும் மூளைத்திறன் 27-28 வயது வரை வளரும் நிலையிலேயே உள்ளது என்பது அறிவியல் கருத்தாகும். 30 வயதிற்கு பின்னர் தான் மனிதர் உண்மையிலேயே வயது வந்தோர் நிலையை அடைகின்றனர் என்பது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆராய்ச்சி முடிவாகும். பிறந்தது முதல் 9 வயது வரையிலான குழந்தை பருவத்தில் மூளை விரைவாக விரிவாக்கம் பெறுவதால் திறன் குறைவு காணப்படுவதாகவும், 9 முதல் 32 வயது வரையிலான பருவத்தில் தான் ஒரு திருப்பு முனையாக மூளை கனத்த மாற்றம் கண்டு திறன்பாடு பெறுகின்றது என்றும், 32 வயதில் உச்சத்தை தொடும் பருவத்தில் மனநிலை குறைபாடுகள் நிகழ்வதாகவும், 32 முதல் 66 வரையிலான பருவம் அறிவார்ந்த ஆளுமை நிறைந்ததாக அறியப்பட்டு திறன் மேம்பாடு குறைய துவங்குவதாகவும், 66 முதல் 83 வரையிலான பருவம் மூளை வலுவிழக்க துவங்கி 83க்கு பின் முதுமையின் தளர்ச்சி மிகவும் தெளிவாவதாகவும் ஆராய்ச்சி விளக்குகின்றது. இளங்கன்று பயமறியாது என்னும் தாலாட்டில் துவங்கும் வாழ்க்கை பல்வேறு கட்டங்களில் சோதனைகளை சந்தித்து சாதனை புரிந்து பாராட்டு பெற்று நிறைவாக நீராட்டி அனுப்பும் மாயமாக மறைகின்றது. தன்னை தாங்கி நின்ற கிளைக்கு நன்றி தெரிவித்துவிட்டு காய்ந்த இலை காலத்தோடு கரைந்து விடுவதாகவும், அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை என்றும் உலர்ந்த இலையின் உள்ளத்தை மெய்யறிவாளர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி பிரதிபலிப்பார். இதனை உறுத்தலோடு உள்வாங்கி மறுத்தலின்றி ஏற்கும் மனித மனம் மகிமை பொருந்தியது. அற்புதமான மனித ஆற்றலை அப்பளுக்கின்றி பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான சேவை செய்பவர்கள் பிரபஞ்ச இயக்கத்துக்கு வலுச்சேர்க்கின்றனர்.

0: கிமு 469 399களில் வாழ்ந்த கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் சிக்கனத்துக்கும் எளிமைக்கும் சிறந்த சின்னமாக என்றும் விளங்குகின்றார். தவிர்க்க வேண்டிய மனித குறைபாடுகள், மனிதர் மேன்மை பெறுவதற்கான நற்பண்புகள் எல்லாம் இவர் போன்ற உன்னத உள்ளங்களை நினைத்தாலே நம்மை நனைத்து இதமாக்கிவிடும். சிக்கனம் சீரழிந்து விரயம் வீரியம் பெறும்போது ஊனம் தலை தூக்குகின்றது. சமூகத்தின் அடையாளமான அறிவார்ந்த விழிப்புணர்வு எனும் கருவியை கூறாக்கி பரவலாக்கிட அனைவரும் முன்வர வேண்டும். உறங்கி கிடப்போரையும் உசுப்பி விடுப்பும் செயலூக்கிகளாக மாறலாம். மூளை நரம்புகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து உறவாடுகின்றன. செயற்பாடுகளுக்கேற்ப பக்குவப்படும் மூளை பார்வை போல் விரிவாக்கம் பெறுவது அறிவியல் முடிவு. உடம்பிலுள்ள உயிரணுக்கள் தம்மோடு கொள்ளும் அமைதிக்கு ஏற்ப மனம் அமைதியடைந்து ஆரோக்கியம் நாடி வருவதாக அறிவியலார் கூறுகின்றனர். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் எனும் வள்ளுவ விதியை நெஞ்சில் நிறுத்தி எவ்வுயிரும் ஒத்த தன்மையானது என உணர்ந்து உதவி உயிர் வாழ்வதே உண்மை வாழ்வு. நல்லவற்றோடு தொடர்பு கொள்ளும் போது நரம்பு நாளங்கள் செம்மையடைகின்றன. வரும் தலைமுறைக்கு வாழ்வாங்கு வாழ்ந்திட வழி அமைப்போம். மழை குறித்த கணிப்பை காட்டிலும் மழை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியே மேலானது எனும் வாரன் பஃபெட்டின் வரிகளை மனத்தில் கொள்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் நா முத்தையா அவர்கள்.

நேரம் 7:04. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. ஒவ்வொரு விடியலும் நமக்காக எழுதப்படும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனா இன்னைக்கு என்ன செய்ய போறோன்றதை நாம தீர்மானிக்கலாம். நான் வைஷ்ணவி புத்துணர்வோடும் புன்னகையோடும் உங்களை வரவேற்கிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில முதல் பாடல் சம்திங் சம்திங் திரைப்படத்திலிருந்து.

0: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக

0: உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர் 2028-2029ஆம் ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே 30ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 3வது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண் வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம் லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயத்தினும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இன்று வெள்ளூர் ஸ்ரீதர ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேற்குடியிலிருந்து ஆவடையார் கோயில் செல்லும் நெடுஞ்சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளூரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. பிற்கால பாண்டியர் ஆட்சி காலத்தில் இந்த ஊர் முழலை கூற்றம் கீழ்கூறு என்னும் உள்நாட்டு பிரிவில் அடங்கியிருந்தது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புராதன பெருமை மிக்க சிறப்புடைய ஊர் இது. இந்த ஊர் மக்கள் இந்த கோவிலை உடையார் கோவில் என அழைக்கிறார்கள். சோழர் கால கலை நயமிக்க இந்த திருக்கோவில் ஒரு கட்டத்தில் இயற்கை சீற்றங்களால் சிதிலமடைந்தது. தற்போது ஆலயம் பல உபயதாரர்களால் புனரமைக்கப்பட்டு வருகிறது. 4 புறமும் உயர்ந்த திருமதிலுடன் கிழக்கு நோக்கிய திருக்கோவில், சுவாமி கிழக்கு பார்த்தும் சுந்தரவல்லி அம்பாள் தெற்கு நோக்கியும் தனித்தனி சன்னதி கொண்டுள்ளன. பிரதான வாயில் முன் பலிபீடம், நந்தி மண்டபம் உள்ளன. கோவிலின் வடபுறம் தாமரை மலர்கள் பூத்திருக்கும் தீர்த்த குளம் உள்ளது. குளக்கரையில்

0: அரசு வேம்பு ஆகிய மரத்தடியில் விநாயகர் சன்னதி கொண்டுள்ளார். முன்மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது. மகாமண்டப வடபுறம் தில்லைக்கூத்தர் சன்னதி உள்ளது. அர்த்த மண்டப வாயிலில் அனுகை விநாயகர், பாலசுப்பிரமணிய சன்னதிகள் உள்ளன. கருவறையில் லிங்க திருமேனியராய் சாநித்தியமிக்க மூலவராக ஸ்ரீதர ஈஸ்வரர் அருள் பாலிக்கிறார். மூலவர் விமானம் பேசர வடிவில் உள்ளது. தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி, துர்கை, பிரம்மா சன்னதிகள் உள்ளன. உள் சுற்றத்தில் கன்னிமூலை கணபதி, தேவியரோடு சுப்பிரமணியர், வீரபாகு, பைரவர், நவகிரக சன்னதிகள் உள்ளன. தலவிருஷம், வில்வம். முகமண்டப முன்புறம் தெற்கு பார்த்த தனி சன்னதியில் அம்பாள் சுகந்தவல்லி காட்சியளிக்கிறாள். நான்கு திருக்கரங்களோடு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நல்லொருள் தருகின்ற கருணாம்பிகை இவள். நல்ல மழை பெய்து தானிய விளைச்சல் நன்கு கிடைத்திட இந்த அம்பாளை வழிபடுகிறார்கள். கருத்து வேறுபாட்டினால் பிரிந்து மன உளைச்சோடு வரும் தம்பதியர் இந்த கோவிலில் நடைபெறும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு வேண்டினால் மீண்டும் சேர்ந்து வாழும் பாக்கியம் கிட்டடும். அவ்வாறு இணைந்தோர் பலர் இங்கு வந்து நேர்த்திக்கடன் செய்வதை பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமியையொட்டி 10 நாள் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழ் வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், நடராஜர் அபிஷேக நாட்கள், ஆடிவெள்ளி, ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, சோமவாரங்கள், மார்கழி வழிபாடு, தைப்பொங்கல், மகாசிவராத்திரி, மாசி மகம், பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். வாழ்வில் உன்னதங்கள் அடையவும் குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் நிலவவும் வெள்ளூர் ஸ்ரீதர ஈஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நமசிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நேரம் 7:29. விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: anything.
1: What an absolutely great moment for Iala, the 29th seed. She'll next face former finalist Jasmine Paolini, who eased through to the fourth round against Maria Sakkari. Remember, Paolini, of course, reached the final here 2 years ago. It also means, Lee, that there'll be a ninth consecutive new name on the Venus Rosewater dish next Saturday.
2: And after Iala's victory, we had another former champion knocked out, Delith.
1: Well, Elena Rybakina, who won this title 4 years ago, is also out, who up until today, to be fair, she'd looked in ominous form, but she came unstuck against the 25th seed Elise Mertens of Belgium, who's matched her previous record here at Wimbledon of reaching the fourth round. Mertens won in straight sets 7-6, 6-1, and afterwards she admitted it's the biggest win of her career.
0: Is this the biggest win of your career?
3: Yeah, definitely one of the biggest wins of my career, especially here at Wimbledon. I had some double success here at Wimbledon already, so just very, very pleased about my performance today.
0: Well, I was going to say that you've won the doubles here twice. You're now into the fourth round for the fourth time. What does Wimbledon mean to you?
3: I mean, it's one of the most, it's the most iconic tournaments, the most iconic venue. It's just, with so much history, especially also on this court. So, you know, I'm taking it all in today.
1: And quite rightly, she should. Other wins in the women's draw, a big win for Madison Keys, who came from a set down and knocked out last year's finalist Amanda Anisimova in three sets on centre. Marta Kostyuk made it through past American Emma Navarro in three sets, as too did Marie Buskova against Ludmila Samsonova. Well, in the men's draw, the second seed and French Open champion Alexander Zverev came through in straight sets. The fifth seed Alex de Minaur was also through to the second week, and they're joined by the ninth seed Italian Flavio Caboli.
2: So lots of the winners then from day six of the championships, Delith, but the return of the Williams sisters has been the big topic of interest this week, but we won't get that last hurrah.
1: I know, yes, a huge story all week, as you can imagine, Lee. No, the sisters, who are the six-time doubles champions here, were expected to make their much-anticipated comeback a little later on Saturday. They had to withdraw from the event, though, as Serena Williams failed to recover from a knee injury that she picked up in her singles comeback match against Maya Joint on Tuesday night. In a statement, Serena said she was heartbroken, but that, to quote, coming back to compete again has been a gift, and the opportunity to play alongside Venus once more meant the world to me. I did everything I could to be ready, but unfortunately my knee just isn't ready to compete. So it wasn't to be for the Williams sisters, Lee, but plenty else happening on a dramatic day here.
2: Yes, absolutely. I know many will be disappointed not to see those great champions in action one more time. But yes, we've been really treated, haven't we, today? Delith, thank you very much. That is it from Wimbledon Update for today. Join us next time.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் 7:35, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இப்ப நம்ம கேட்கவிருப்பது நாளேடுகளில் வெளியான செய்திகள். பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழகம் முழுவதும் 61,386 பேர் எழுதினர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சூறைக்காற்று காரணமாக ராமேஸ்வரம் பகுதியில் 3,500 படகுகள் கரை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைகள் நடத்தப்படும் பன்னாட்டு கடற்படை பயிற்சியான 30வது ரிம் ஆஃப் தி பசிபிக் பயிற்சியில் பங்கேற்பு. மதுரை மாவட்டத்தில் போதைப் பொருள் தடுப்பு, ஒரே நாளில் 13 பேர் கைது, மாவட்ட எஸ்பி தேவநாதன் உத்தரவு. உச்சநீதிமன்றத்தில் ஆகஸ்ட் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் வழக்குகளுக்கு தீர்வு காண ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில் விசேஷ நாட்கள் இல்லாததால் வாழை இலை கட்டு விலை குறைந்து விற்பனையானது. மதுரை மாநகராட்சியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் மண்டலம் வாரியாக சிறப்பு குறை தீர்க்கும் முகாம் நடைபெற உள்ளதாக ஆணையர் கௌரவ்குமார் தெரிவித்துள்ளார். இம்மாதத்துக்கான முதல் முகாம் எதிர்வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. மண்டலம் 1ஆம் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனுக்களை அளித்து பயன்பெறலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இந்திய ரயில்வேயில் அரசு வேலை தேடுபவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் டெக்னீஷியன் கிரேட் 1 மற்றும் கிரேட் 2 டெக்னீஷியன் கிரேட் 1 மற்றும் கிரேட் 3 பணியிடங்களுக்காக மொத்தம் 6,557 காலியிடங்களை அறிவித்துள்ளது. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜூன் முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. விண்ணப்பிக்க July 29, 2026 தான் கடைசி நாளாகும். தகுதி, வயது வரம்பு மற்றும் பிற விவரங்களை அதிகாரப்பூர்வ RRB இணையதளத்தில் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்ல அடுத்ததா ஒரு பாடல்.

நேரம் 7:49. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தமிழ்நாட்டில் சமீபத்திய வேலைவாய்ப்பு செய்திகள் குறித்து தமிழ்நாடு மின்சக்தி வாரியம் 2026 20,449 பணியிடங்களை அறிவித்துள்ளது. மேலும் மாநிலத்தில் வேலைவாய்ப்பு விகிதம் 5.7% உயர்ந்துள்ளது.

0: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
1: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
0: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஒன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே,
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஜூலை 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
0: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது ரம்யா?
1: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
0: ஓ அப்படியா, உன் பேரை சொன்னா மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
1: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
0: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்,
1: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

நேயர்கள், நாம் இதுவரை கேட்டது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள், அடுத்ததாக கேட்கவிருப்பது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக. ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நேரலே. அலாரம் இல்லாமல் எந்திரிச்சு உட்காந்துருக்கதே ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஒரு சூடான காஃபி, குடும்பத்தோட அரட்டை, இதுதான் அங்கே பெரும்பாலும் சண்டே ஸ்பெஷல். இந்த அழகான நேரத்தை இன்னும் ஸ்பெஷலாக்குறதுக்காக இன்னைக்கு எந்த மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம்னா, மல்லிகைப்பூ மனமும் மீனாட்சி அம்மன் கோவில் கம்பீரமும் ஜிகரந்தட சுவை, மக்களோட யதார்த்தமான பேச்சு. ஆமாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மதுரை மாவட்ட நேயர்கள் தான் அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்க போகிறாங்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில முதலாவதா இணைந்திருக்க நேயர் யார், எங்க இருந்து பார்க்கலாம்? வருக, வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பாலமுருகன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: விடுதலை படத்துல இருந்து வழி நெடுங்க காட்டு மல்லி, அந்த பாட்டு போடுங்க.
0: சூப்பர் சார், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்காகவும் நன்றி சார்.

0: நேரம் 8:09. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்கள் தான் தங்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்க இருந்துன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: தமிழ் பாண்டிய நாட்டின் பேரரசி அன்னை மீனாட்சி சுந்தரேசன் நல்லாசியோடு சித்திரை விதில் முத்திரை பதித்து எங்கள் தமுக்கம் தமிழ் அன்னை வாழ்த்தோடு தரணி எங்கும் புகழ் பாடி கொண்டிருக்கும் எங்கள் அகில இந்திய வானொலியின் வானொலி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாளபுரம் சாமிநாதன்.
0: வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து எங்க சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாட்டு இளவரசி சோனலிக்கா நாச்சியாருக்காக விசுவாசம் படத்துல இருந்து கண்ணான கண்ணா இந்த பாட்டை போட்டுவிடுங்க.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேண்டு கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் 8:15. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு வேண்மா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்கள் தான் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வருக வணக்கம், வருக வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம் சார். நிகழ்ச்சியில இப்போ அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு தொடரலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மதுரை மாவட்ட நேயர்கள் தான் அவங்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர்.
1: வணக்கம், மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
0: வணக்கம் சார, வணக்கம். இன்னைக்கு என்ன பாடல் சார் கேட்க போறீங்க?
1: படம் மேகா, பாடல் புத்தம்புது காலை. நன்றி.
0: நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமாலும் மதுரை மாவட்ட நேயர்கள் தான் தங்களோட விளப்பு பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேட்கலாம். வருக வணக்கம்.
1: மேடம் வணக்கம். முத்துக்கண்ணன் பேங்க் காலனி நாராயணபுரம் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருங்க மேடம்.
0: சரி சார், இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 பாட்டு வேண்மானிகள் சில மதுரை மாவட்ட நேயர்கள் தான் தங்களோட விருப்ப பாடல்களை கேட்டுட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கேருந்துன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க சார். யார் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
2: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.
1: சொல்லுங்க சார், சொல்வது யாரு?
2: நான் மதுரை மாவட்டம் மணி நகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
1: வணக்கம் சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: உற்சாகமான காலை பணிகள அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.
1: சூப்பர் சார், நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

நேரம் 8:36. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேரில் தான் அவங்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம்மா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க? ஓகே மேடம், நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. உங்களுக்கு நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

போச்சு.

0: நேரம் 8:42. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேர்கள் தான் அனைத்து விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வாழ்க வளமுடன், இனிய காலை வணக்கம் மேம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரிஷ் பாஸ்கர்.
0: சரி சார், இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: சுப்பிரமணியபுரத்திலிருந்து மதுரை குழுங்க குழுங்க அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: சூப்பர் சார், அழைத்ததுக்கு நன்றி. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் 8:50.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஒரு நண்பர் இருக்கார், எப்ப பார்த்தாலும் கையில ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகம் இல்லாமல் எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்தில் எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியிருக்கு, அது மாதிரி சமயத்தில் நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாரான். ஒருத்தர் ஒரு பெரிய அரச பதவியில் இருந்தார். அவர் பதவியிலிருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை. அரசு கொடுத்துருந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வர்றார். வரும்பொழுது ரெண்டு கையிலையும் ரெண்டு பெட்டி எடுத்துகிட்டு வந்தாராம். சார், உங்களுடைய உடைமைகள் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்த ஊழியர்கள். இவர் தன்னுடைய கையில் இருக்கிற பெட்டியை காட்டி, இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னாராம். ஒரு பெட்டியில் அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளவுதான். இதுதான் இருந்துதான். புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும். புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க. அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்தில் சராசரியாக 2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனால் நம்ம நாட்டில் நாம் சராசரியாக படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கு நம்ம நாட்டில் 6000க்கும் மேற்பட்ட நாளேடுகள், 2000க்கும் மேற்பட்ட இதழ்கள், மலர்கள், இவ்வளவு இருந்தும் சரியாக வரல. இந்த உலகத்தில் முதல் நூலகம் எங்கே எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா? கிமு 2500 அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன்தான் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான். களிமண் பலகைகளில் வந்து எழுதி அதை தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்தில் வச்சுருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகத்தில் வந்து பொருள் வாரியாக, அதாவது சப்ஜெக்ட் வாரியாக புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அதில் மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குதான். அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் அமைக்கப்பட்ட

0: போட்டது தான் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 ஃப்ரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனால் அப்போல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா. அதுக்கப்புறம் 17 இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்கே போகலாம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து தான் போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேர் பாரிஸ் நகரத்தில் இருக்குது. அங்கே தான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் இணைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுகிட்டு வந்தாராம். மக்கள்கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதான். அங்கே ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது. அது என்னென்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்கேருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல அதில் கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிகப்பழைய கையேட்டு பிரதியெல்லாம் கூட அங்கே இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு. அதில் உள்ள நூல்களை வந்து வரிசையாக அடுக்கினா 180 கிலோமீட்டர் நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்கே உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்கே வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரை போய் பார்த்து என்னங்க புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படித்து பார்க்கலிங்க, இப்போ தானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமே தான் படிக்கணும் அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் கேட்டோம். பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது வைஷ்ணவி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சலாக.
2: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி.

வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 9:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. மத்திய அரசின் நலத்திட்டங்கள், அதோட அவசியமான சில தகவல்கள், இடையிடையே திரை இசை பாடல்களோடு இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம். ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

நேரம் காலை 9:08. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மத்திய அரசின் நலத்திட்டங்கள்

ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு திட்டம் பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்? மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 100,000 வருமானம் பெற உதவும் மேம்பாட்டு திட்டம், அதாவது லக்பதி தீதி திட்டம் பற்றி தான் இன்னைக்கு கேட்க போறோம். சுய உதவி குழுக்கள்ல உள்ள பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவங்களுடைய வருமானத்தை ஆண்டுக்கு 100,000 ரூபாய் வரைய உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். பண உதவி மட்டும் கிடையாது, பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான முழுமையான பயிற்சியும் வழிகாட்டுதல்களும் இந்த லக்பதி தீதி திட்டம் மூலமா வழங்கப்படுது. இந்த திட்டம் பற்றிய சிறப்பம்சங்களை மேலும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலை தொடர்ந்து.

நேரம் காலை 9:15. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மகளிர் சுய உதவி குழுக்கள்ல உள்ள பெண்கள் ஆண்டுக்கு 100,000 வருமானம் பெற உதவும் மேம்பாடு திட்டம், அதாவது லக்பதி தீதி திட்டம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த திட்டத்தின் மூலமா பெண்கள் தங்களுக்கு பிடித்த தொழில் இல்ல தங்கள் பகுதியில அதிகமா வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தொழில்களை தேர்ந்தெடுத்து அதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியை பெற முடியும். பெண்கள் சுய தொழில தொடங்க சுமார் 2,50,000 வரை நிதி உதவியும், வங்கிகள் மூலமா வட்டி மானியத்தோட சுமார் 20,00,000 ரூபாய் வரை பிணையில்லா கடன் உதவியும் இந்த திட்டத்தின் மூலமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது மட்டுமில்லாம பெண்கள் தயாரிக்கிற பொருட்களை சந்தைப்படுத்தவும் அரசு வழிவகை செய்து தராங்க. இதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மகளிர் திட்ட அலுவலகத்தை அணுகணும். பெண்களோட முன்னேற்றத்துல தான் சமூகத்தோட வளர்ச்சியே இருக்கு. அப்படி பெண்களின் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட லக்பதி தீதி திட்டம், அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள்ல உள்ள பெண்களின் வருமானத்தை ஆண்டுக்கு 100,000 ரூபாய் வரை பெற உதவும் மேம்பாடு திட்டம் பற்றி தான் இதுவரை கேட்டோம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்.

0: விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: வண்டி வருகுதுல வட வளைஞ்சி வளவில தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவளிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

நேரம் காலை 9:25. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்தியாவில் தர கட்டுப்பாட்டிற்காக நிறைய முத்திரைகள் பயன்பாட்டில் இருக்கு. இதுல அக்மார்க் முத்திரை எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற தகவலை கேட்டலாமா? நம்ம நாட்டில் விவசாய பொருட்களுக்கு வழங்கப்படும் தரச்சான்று தான் இந்த அக்மார்க் முத்திரை. இது விவசாய சந்தைப்படுத்துதல் மற்றும் ஆய்வு இயக்குநரகத்தால் வழங்கப்படுது. விவசாய விளைபொருட்களின் தரம், தூய்மை, ரசாயன கலப்பற்ற தன்மையை உறுதிப்படுத்துவது தான் இதோட முக்கியமான வேலை. நாடு முழுவதும் 12 அக்மார்க் ஆய்வகங்கள் செயல்பாட்டில் இருக்குது.

நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 10:02 விருப்பகானங்கள் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. விருப்பகானங்கள்ல இன்றைக்கு நேயர் விருப்பம். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்க போறோம். அதாவது நேற்றைய நாளுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு கேட்க போறோம். அதைத் தொடர்ந்து 10:30 ஒருபட பாடல்கள், அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல்

11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. மன் கி பாத் பற்றிய மக்களின் கடித வழி கருத்துக்கள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே, பெண்களுக்காக வளம் வரக்கூடிய ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தோழிகள் பங்கு பெற்று விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171. தொடர்ந்து ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் காலை 9:39. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சியில அடுத்ததா இந்தியாவின் ரயில்வே துறையில பிரம்மாண்டமான மாற்றம் வரப்போகுது. அதை பற்றிய தகவலை தான் கேட்க போறோம். இந்தியாவில் முதல் முறையா ஹைட்ரஜன் எரிபொருளால இயங்கக்கூடிய ரயில் ஹரியானாவில் இருக்கிற ஜிந்த் மற்றும் சோனிபத் வழித்தடத்துல வெற்றிகரமா சோதனை செய்யப்பட்டு முடிஞ்சிருக்கு. டீசல் பயன்பாட்டை குறைச்சு சுற்றுச்சூழலை காப்பாத்துறதுல இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா பார்க்கப்படுது. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் காலை 9:44. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில அடுத்ததா, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்ல அதிகமான புவிசார் குறியீடு பெற்று முதலிடத்துல உள்ள மாநிலம் எது? இதை பத்திய தகவலை தான் அடுத்ததா கேட்க போறோம். எந்த மாநிலமா இருக்கும் யோசிச்சுட்டே இருங்களேன். ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கான தகவலை கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் காலை 9:50. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அதாவது பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்ல அதிகமான புவிசார் குறியீடு பெற்று முதல் இடத்துல எந்த மாநிலம் இருக்கு? ஃபர்ஸ்ட், புவிசார் குறியீடு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஊரோட தனித்துவமான அடையாளமாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அதோட தரம் மற்றும் பாரம்பரியத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில கொடுக்கக்கூடிய சட்டப்பூர்வமான அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு. மொத்தம் 83 புவிசார் குறியீடுகளை பெற்று உத்தரப்பிரதேச மாநிலம் தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவில் அடுத்ததா இரண்டாவதா 76 புவிசார் குறியீடுகளை பெற்று தமிழ்நாடு இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு.

நிறைவடைகிறது. ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர் வழித்தடங்கள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாராவில் வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரேட் ஹார்ஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். இந்த இனிய காலை வேளையில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விருபகானங்கள் நிகழ்ச்சியில நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில நேற்றோடைய தொடர்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் ஐயா தான் நம்மோடு இப்போதும் இணைஞ்சிருக்கிறாரு. ஐயா, மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம்.
3: இனிய வணக்கங்க அனைவருக்கும்.
2: நீங்க விரும்பி செய்த ஒரு விவசாயத்துல அதிக பலன் பெற்ற ஒரு விவசாயம், அந்த பலன் பெற்ற ஒரு விவசாயம்னா என்ன விவசாயத்தை சொல்லுவீங்க?
3: நாங்க வந்து அதிகமா பலன் பெற்றது அப்படின்னு சொன்னாக்கும் வெண்டைக்காய் விவசாயம் தாங்க எங்களுக்கு அதிகமாக பலன் கொடுக்கும். அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா நட்டத்துல இருந்து ஒரு 40 நாளைக்குள்ளேயே எங்களுக்கு வந்து காயை அறுவடைக்கு வந்துருங்க. அதன் மூலம் வந்து நல்ல லாபமும் கிடைக்கும். அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த பணியை செய்வோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லானதா இருக்குங்க.
2: சரிங்க, இந்த மகிழ்ச்சியான காலை பொழுதுல ஒரு பாட்டு கேட்கலாம்னா என்ன பாட்டு?
3: எனக்கு வந்து அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா சின்ன தம்பி படத்துல இருந்து போமா ஊர்வலம். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் மாதிரி இருக்குங்க. அதை சுத்தி பாக்குறதே ஒரு அழகு தானுங்க. அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த பாடல் எனக்கு பிடிக்குங்க.
2: கண்டிப்பாங்க, உங்களுக்காக அந்த பாட்டு நாம் இப்போது தருகிறோம், கேட்கலாம் நிகழ்ச்சியில.

0: கொஞ்சு கொஞ்சு தவழ்ந்தது குடி சய விரும்புமா
1: சில சில சில வினை இங்கிருக்கும் காத்து அங்க அடி.

0: பொதுவாக வந்து இந்த தோட்டத்து பணிகளை செய்யும்போது வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த இதை நினைக்காம நம்முடைய தோட்டம், நம்முடைய காடு, நம்முடைய பகுதி, அதை வந்து தூய்மையாக வச்சுக்கிறது ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் அந்த தோட்டத்தில் இருக்கும்போது வந்து அந்த பகுதிகளை வந்து நீங்கள் பராமரிக்கக்கூடிய பணிகளில் என்ன செய்வீங்க?
1: நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து இந்த களைகள், செடிகள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம்

0: வந்து அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருப்போங்க. அதை எடுத்து அடிக்கடி இந்த தண்ணி விடுறது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நல்லா இருக்கும். அடுத்து வந்து தண்ணி போய் பாயறதுக்கும் நல்லா இருக்கும், அந்த செடிகளுக்கும் வந்து அந்த தண்ணியினுடைய பலன் கிடைக்குங்க. நம்ம வந்து இந்த பில்லு புதர் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கோ அந்த பில்லுகளுக்கு தான் தண்ணி போய் சேர்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த வரப்பு சுத்தியும் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி பணிகளை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்போம்.
1: ரொம்ப சிறப்பாக சொல்றீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு உங்க விருப்பத்திற்காக.
0: அடுத்த பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அலைப்பாயுது அந்த படத்துல இருந்து பச்சை நிறமி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பல வண்ணங்கள்ல அதரை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த பாடலுடைய அமைப்பு இருக்குங்க. அந்த பாடலை வந்து அடுத்து கேட்போங்க.
1: இதோ உங்களுக்கான பாட்டு இப்ப நாம் தருகிறோம், பண்பலையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு பொழுதுபோக்கு அப்படின்ற விஷயம் வந்து உழைப்பு, அதைத்தான் நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, பாடல் கேட்பது, திரைப்படம் பார்ப்பது, இல்லை ஒரு புத்தகம் படிப்பது அப்படின்ற ஒவ்வொருத்தங்களுடைய மனப்போக்கை சார்ந்தது. நீங்கள் பொழுதுபோக்குன்னா என்ன பண்ணுவீங்க விவசாயத்தை செய்கிறத தவிர்த்து?
1: எனக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய வேலைக்கே வந்து சரியாக இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பண்பலை கேட்கறது அப்படின்றது வந்து எனக்கு பிடிக்குங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு கவிதை எழுத பிடிக்குங்க. அந்த மாதிரி அடிக்கடி எழுதிக்கிட்டே இருப்பேன்.
0: கவிதை சொல்லுங்கன்னா என்ன கவிதை சொல்லுங்க?
1: அதாவது தாயின் சிறப்பை பற்றி ஒரு கவிதைங்க, தாயின் அருமை அப்படின்ற.
0: சொல்லுங்க கேட்கலாம்.
1: அடுத்தவர் கையில் சாப்பிடும்போது தாயின் அருமை புரியும். அயல் நாட்டில் அனாதியாக நிற்கும் பொழுது தாய் நாட்டின் அருமை புரியும். சொல்ல வந்ததை புரியும்படி தெளிவாக சொல்ல முடியும், ஆனால் முடியாது. அப்போது தாய்மொழியின் அருமை புரியும். அது போலதான் தாயும். நன்றிங்க.
0: சரி, அடுத்து என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வனமகன் படத்துல இருந்து சிலு சிலு வென பூங்காற்று, அந்த பாட்டு கொடுங்க. இது வந்து ஒரு இயற்கை சம்பந்தமான ஒரு பாடலா இருக்கும். பாடல் கேட்கும் பொழுதே நம்ம வந்து ஒரு இயற்கைக்குள்ள இருக்கிற மாதிரியான அந்த ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்குங்க. அதுக்காக அந்த பாடலை எடுத்து கேட்கறேங்க.
0: அருமைங்க, உங்களுக்காக அந்த பாட்டு.

0: இதன் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். விருப்பகானங்கள் பகுதியில் நேயர் விருப்பம். இன்றைய நேயர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கோபாலகிருஷ்ணன்
1: சொல்லுங்கய்யா,
0: உங்களுடைய நண்பர்களை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க.
1: எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காங்க, வெளியிலலாம் நிறையா நண்பர்கள் இருக்காங்க. அவங்க கூட வந்து வெளியெல்லாம் போவோம், அடிக்கடி போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றப்போ வெளியெல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க.
0: உங்கள்கிட்ட உங்கள் நண்பர்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஏதாவது சொல்லியிருக்காங்களா?
1: என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொன்னா எதா இருந்தாலும் சரி ஏத்துக்கலாம், ஏத்துக்குவாங்க, அதே மாதிரி வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கப்போ வந்து கை கொடுத்து உதவுற மாதிரி அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க.
0: ஆபத்து காலத்திலே உதவுவன், உற்ற நண்பன் அப்படின்ற மாதிரி
1: அந்த மாதிரி இருக்காங்க.
0: ரொம்ப சிறப்புங்க, உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசலாம். சரி, நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்னா என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்பலைக்கு சம்பந்தப்பட்டதாங்க, சொக்கத்தங்கம் படத்துல இருந்து 8 ஜில்லா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குங்க, அந்த பாட்டு கொடுங்க. எங்க பார்த்தாலும் வந்து இப்ப பண்பலைங்கிறது வந்து நிறைய வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது இணையத்தின வழியிலாவும் இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த பாட்டுங்கிறது வந்து 8 ஜில்லா என்ன எல்லா பக்கமே உலகம் எங்குமே பரவி இருக்கு, இந்த வானொலி நேயர்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றப்போ இந்த பாடல வந்து அடுத்து கேக்குறீங்க.
0: உங்களுக்காக வந்து அந்த இனிய பாட்டு இப்ப நமது பண்பலையில கேட்டுடலாம்.

பொதுவாக வந்து படிச்சிருக்கீங்க, அதாவது விவசாயம் சம்பந்த துறையில எடுத்து படிச்சிருக்கீங்க, விவசாயமும் செய்துட்டு வரீங்க, இயற்கைக்கு நீங்க செய்யக்கூடிய

0: மற்றவங்க விவசாயம் செய்யறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன?
1: நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது வந்து உரங்கள் அந்த மாதிரி வந்து செயற்கையாக பயன்படுத்தாம இயற்கையாக கிடைக்கக்கூடிய மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் இந்த மாதிரியான ஒரு உரங்களை வந்து பயன்படுத்துங்க. மண் வளமும் நல்லா பெருகும், அதே மாதிரி விவசாயமும் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து நல்ல ஒரு இதா இருக்குங்க அப்படின்றத சொல்றீங்க.
0: ரொம்ப சிறப்புங்க, ரொம்ப மகிழ்ச்சி, அற்புதமா சொல்லியிருக்கீங்க இயற்கைக்கும் இயற்கை விவசாயத்தை பத்தியும். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில நேயர் விருப்ப பகுதியில நம்மோடு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த வடமதுரை கோபாலகிருஷ்ணன் ஐயா தான் நம்மகிட்ட இருக்காரு. நீங்க சொல்லுங்க, இப்ப வந்து எதிர்கால திட்டம் ஒருத்தவங்களுக்கு இருக்கும், அதாவது பெரியவங்களா இருக்கட்டும் சிறியவங்களா இருக்கட்டும் நம்ம வந்து இருக்கும், உங்க எதிர்கால திட்டம் எது சம்பந்தமான நடப்புல இருக்கு?
1: இப்போதைக்கு வந்து விவசாயம் தான் இருக்குங்க, அதோட சேர்ந்து அதாவது அரசு வேலைக்கு போகணும் அப்படின்றது ஒரு கனவா இருக்கீங்க. அதுக்காக வந்து இந்த போட்டி தேர்வுகள்லாம் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, முடிஞ்ச அளவு படிச்சுக்கிட்டே இருக்கீங்க.
0: போட்டி தேர்வுக்கு படிக்கிறீங்க, அது மட்டும் இல்ல விவசாய பணிகள் செய்யறீங்க, அதாவது தோட்டத்து வேலைகளும் நீங்க செய்யறீங்க. இந்த குறைந்த வயதுல ஒரு நேரம் நினைச்சு பார்த்தா கூட வந்து நம்ம இந்த வேலை செய்யறோமே அப்படின்னு ஒரு நினைச்சு பார்க்கும்போது ஏதாவது மனதுல ஏதாவது தோண்டி இருக்கா?
1: அப்படிலாம் எந்த ஒண்ணது இல்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம வேலைக்கு போய் அங்க பல பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் சமாளிக்கிறத விட இது தனியாவே நம்ம பண்றது வந்து நம்ம நினைச்ச நேரத்துக்கு பண்ணிடலாம், நினைச்ச நேரத்துக்கு இருந்துக்கலாம், யாரும் வந்து எதுவும் சொல்ல போறது இல்ல, நம்மளுடைய சொந்த வேலை அப்படின்றதும் அதுவும் இல்லாம நம்மளுடைய தொழிலும் கூட அப்படின்றப்ப இது வந்து எந்த அளவுக்கும் பாதிப்பெல்லாம் இல்லைங்க. இது வந்து ஒரு மன நிறைவா தாங்க இருக்கு.
0: அருமையா சொல்லிருக்கீங்க, மன நிறைவா இருக்கிறது அப்படின்னு கேட்பதற்கு எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. அதாவது வயது வந்து ஒரு தடை இல்லை எதுவும் சாதிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்ல கிடைச்ச வேலைய அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு செய்யறது, அதுல எந்த ஒரு அதிருப்தியும் இல்லாம இருப்பது அது பெரிய விஷயம். அது உங்க மனப்பக்குவத்தை சார்ந்ததாக இருக்கிறது கேட்பதற்கு. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில நேயர் விருப்பம். இன்றைய நேயர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த வடமதுரை கோபாலகிருஷ்ணன், அவரைத்தான் நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அவற்ற நிறைவா வந்து பேசிடலாம். உங்களிடம் பேசணும்ல எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நேயர் விருப்ப பகுதியில உங்களுக்கு நம் மதுரை வானொலி மதுரை பண்பலை வாய்ப்பு தந்திருக்கிறாங்க, இதை எப்படி நீங்க நினைக்கிறீங்க?
1: அதாவது வந்து 100ல் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலயும் வந்து என்னைய ஒருத்தரை தேர்ந்தெடுத்து இந்த வாய்ப்பு கொடுத்த மதுரை வானொலிக்கு நிலை இயக்குநர்கள் அறிவிப்பாளர்கள் அவங்க அனைவருக்குமே நன்றிங்க. அதை விட இந்த 90வது ஆண்டு ஆகாசவாணி கொண்டாடிட்டு இருக்காங்க, அது வந்து இன்னும் நிறைய நேயர்களை வந்து தன் வயப்படுத்தும், இப்போ தன் வயப்படுத்திருக்கு, இன்னும் வந்து மேன்மேலும் வளரும் அப்படின்றத சொல்லிக்கிறீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றிங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய அனுபவங்கள் உங்களை பத்தின தகவல்கள் எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் நிறைய சொல்லியிருக்கீங்க. உணர்வு பூர்வமான பாடல்களும் விரும்பி கேட்டிருக்கீங்க, அந்த பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிங்க. உங்களோட பேசுனதுக்கும் எங்களுக்கும் நிலையத்தாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பணி சிறப்பதற்கு நம்முடைய மதுரை வானொலியின் மதுரை பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்கய்யா.
0: நன்றிங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள். விஜய் ஆண்டனி மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் வெளிவந்த அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் காலை 10:43. ஒருபட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் கேட்டு விடலாம்.

0: நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நிறைவடைகிறது ஒருபட பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வணக்கம் சிநேகிதிகளே, நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு உற்சாகம் பெறும் சிநேகிதிய நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரை முன்னணைப்போடு 2530170 மற்றும் 2530171 ஆகிய எண்களில் அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக இந்நாளின் சிறப்பு.
2: ஜூலை 5 இந்நாளின் சிறப்பு.
3: இங்கிலாந்தின் தென்மேற்கு பகுதியான பிரிஸ்டலில் இருந்து 1610 ஜூலை 5 நியூ பவுட்லாந்து தீவை நோக்கி 39 பேருடன் ஜோன் கை என்பவர் கடற்பயணத்தை தொடங்கினார்.
2: பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா என்ற நூலானது விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் 1687 ஜூலை 5 வெளியிட்டார். நகர்வு பற்றிய விதி, ஈர்ப்பு விசை, கோள்களின் பாதை நகர்வு என 3 தொகுதிகளாக வெளிவந்தன.
3: 1954 ஜூலை 5 பிபிசி தனது முதல் தொலைக்காட்சி செய்தியை ஒளிபரப்பியது.
2: 1971 ஜூலை 5 ஐக்கிய அமெரிக்காவில் வாக்களிக்கும் வயது எல்லை 21 குறைக்கப்பட்டது.
3: 1996 ஜூலை 5 குளோனிங் முறையில் முதலாவது பாலூட்டியான டோலி என்ற ஆடு ஸ்காட்லாந்தில் பிறந்தது.
2: 1998 ஜூலை 5 செவ்வாய்கோளுக்கு தனது முதலாவது விண்கலத்தை ஜப்பான் ஏவியது.
3: 2016 ஜூலை 5 யூனோ விண்கலம் வியாழன் கோளை அடைந்து தனது 20 ஆய்வை அக்கோளில் தொடங்கியது.
2: தமிழக எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களின் பிறந்த தினம் 1946 ஜூலை 5. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

0: ஸ்நேகிதி நிகழ்ச்சியில முதலாவதா இணைந்திருக்க நேயர் யார், எங்க இருந்துன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்துமா பேசுறீங்க?
1: நான் மதுரை மூன்று மாடியில இருந்து பத்மாவதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து ஒவ்வொரு பூக்களும் அந்த பாட்டு வேணும்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில் அழைத்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 12:10. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர் யார், எங்க இருந்துன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல். வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: மேட்டூர் வட்டம் அழிமுதூரில் இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலை செல்விங்மா.
0: சரிம்மா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: படம் அமரன்மா, பாடல் வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காற்றல் நீ. அனைவருக்காகவும்மா இந்த பாடல்.
0: சரிம்மா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நேரம் 12:15. நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாம். வருக வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சொல்லுங்கம்மா,
1: இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: ஆனந்த பூங்கா திரைப்படத்துல
1: சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, சூப்பரா பாடியே காமிச்சிட்டீங்க. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேரம்

0: நேரம் 12:23. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஸ்நேகிதி நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருக்கோம். நேயர்கள் அழைத்து அவங்க விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க?
1: நண்பகல், வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: அழகா
0: பாடியே காமிச்சிட்டீங்க. நீ கேட்ட பாடல் உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் 12:28. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிநேகிதி நிகழ்ச்சியில அடுத்ததா இணைந்திருக்க நேயர் யார் இங்கிருந்து கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் கேக்க போறீங்க? சூப்பர்மா, சூப்பர்மா, அழகா பாடியே காமிச்சிட்டீங்க. நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும். People wanna scream, all the people wanna shout, all the people wanna

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணா

0: என்ன சொல்றது?
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 12:34. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இணைப்புல காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: வணக்கம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு உதய கீதம் பாடுவேன் படம். பாடல் படம் வந்து உதயகீதம், பாடல் வந்து உதயகீதம் பாடுவேன், உயிர்களை நான் தொழுவேன் இந்த பாட்டு.
0: சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் வைஷ்ணவி. அடுத்ததாக தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக

0: வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும், ஷெட்யூல்டு வகுப்பினர், பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர் அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்து கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் 2 நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டுவருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்திரிகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்திரிகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்திரிகர்கள் பெகல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனீ வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகள்

0: மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும் சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபை தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிக்ஸ் 16,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
2: நம் மதுரை பண்பலை 103.3

தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களாக இனிவரும் நேரம் கேட்டு

0: ராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.
1: பூவா தலையா போட்டா தெரியும் நீ யார் நானா பார்த்து.

சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். ஏறுக்கு மாறா பேச சொல்லும், எதிர்த்து நின்னா என்னாகும்?

ஊருக்கு

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
4: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
3: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஒன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே.
4: உனக்கு விஷயமே தெரியாதா?
3: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
4: ஜூலை 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
3: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது ரம்யா?
4: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
3: ஓ அப்படியா, உன் பேரை சொன்னா மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
4: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
3: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்க.

நேரம் பகல் 1:06. இதயம் தொட்ட பாடல்கள், இனிமையான பாடல்கள், வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம். குமரி கோட்டம் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் ஆலங்குடி சோமு வரிகளில் TM சவுந்தரராஜன் குரலில் பாடல் இது.

பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடையா கொடுத்த பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடையா கொடுத்த கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால்

கண்ணம்மா, கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா, என்னம்மா ராய்.

0: பசுமை மாறா நினைவுகளின் ராகமாய் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். நேரம் பகல் 1:11. இனி அடுத்த பாடல் கேட்கலாம். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகள், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.
1: அடி என்னடி

நேரம் பகல் 1:15. தித்திக்கும் தெவிட்டாத கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் குடியிருந்த கோவில் திரைப்படத்திற்காக. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வாலி வரிகளில் TM சவுந்தரராஜன் P. சுசீலா இணைந்து பாடியிருக்கும் பாடல் இது.

Oh.

நேரம் பகல் 1:21. காவிய கானங்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம். தெய்வ மகன் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகள்ல, TM சௌந்தரராஜன் குரலில் பாடல் இது.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிடம் வா.

காலங்கள் கடந்தாலும் இளமை மாறாத பாடல்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். நேரம் பகல் 1:26. அடுத்த பாடல் கேட்கலாம், பாசம் திரைப்படத்திற்காக.

நினைவை விட்டு நீங்காத நெஞ்சம் நிறைந்த கானங்கள் வசந்த கானங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையமைப்பில் TM சௌந்தரராஜன் P. சுசீலா இவர்களின் குரல்களில்.

நேரம் பகல் 1:34. வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம், படகோட்டி திரைப்படத்திற்காக. TM சௌந்தரராஜன் குரலில் பாடல் இருக்கிறது.

கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.

வசந்த கணங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: பார்வையை பார்த்து வைப்போமா, கேள்வியை கேட்டு வைப்போமா, தருவதை வாங்கிக் கொள்வோமா.
1: வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் ஆலயமணி திரைப்படத்திற்காக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் நிலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பிரதமர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் பாதுகாப்பு, விண்வெளி ஒத்துழைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன.

0: இரு நாடுகளுக்கிடையே 30 பில்லியன் டாலர் வர்த்தகம் நடைபெறும் நிலையில் இதனை மேலும் அதிகரிக்க பிரதமரின் பயணம் வழிகோலுவதுடன் பரஸ்பர முதலீடுகள் அதிகரித்து சுகாதாரம், திறன் மேம்பாடு, கல்விசார் நடவடிக்கைகள் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் 2025 நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதியை காணொலி மூலம் இன்று விடுவித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றார். இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதிப்படும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமன் நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். மகளிர் ஆளுமை மற்றும் மகளிர் சார்ந்த மேம்பாடு தொடர்பான பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மகளிர் மேம்பாட்டின் ஒத்துழைப்பு வலிமைப்படுத்தி முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு ஆளுமை பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்குகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தலைமையிலான இந்திய குழு இதில் பங்கேற்கிறது. இந்த ஆண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 32,313 பக்தர்கள் பனிலிங்க தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் புதிய நியாய விலை கடையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக அனைத்து சமுதாய மக்களை சந்திப்பதுடன் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் வரும் 22ஆம் தேதி வரை துறை சார்ந்த ஆய்வுப் பணிகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்து வந்து இங்க இருக்காங்க. ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பா இருக்கு. பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் இங்க அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த பல கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருது.
0: நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் சீரமைப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை முதலாவது அணு உலையில் பழுது ஏற்பட்டதை அடுத்து 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய ரஷ்ய தொழில்நுட்ப வல்லுநர் குழு பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலாவது அணு உலையில் நேற்று மாலை ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் இந்தியா மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 30 பேருடன் தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் 21 பேர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அமோனியா வாயு முற்றிலும் அகற்றப்படும் வரை ஜனபஞ்சத்திரம் பெரியபாளையம் இடையே போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 500 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனா்.

0: ஈரோடு பவானி சாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,832 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 492 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 5,832 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பவானிசாகர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசனப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான 2ம் தாள் சிறப்பு தகுதி தேர்வு இன்று நடைபெற்றது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இத்தேர்வு எழுதினர். அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, வீரதீரம், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற நாகை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தோர் விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் தொழில் முனைவோர் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆதித்ய செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் புறவழி சாலையில் இருசக்கர வாகனமும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து கும்பகோணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: குற்றால அருவிகளில் நேற்று மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, புலியருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. தற்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததையடுத்து மீண்டும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் தற்போது அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதைப் பொருள் ஒழிப்பு அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது கவிதை அரங்கம். நெஞ்சுக்குள் நிகழ்ச்சியையும் நினைவுகளில் மகிழ்ச்சியையும் விதைக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்களோடு நிகழ்ச்சியில் இணைகின்றேன். நான் பிரகாஷ்ராஜ். வார்த்தைகள் மௌனமாகும் போதெல்லாம் மௌனங்கள் வார்த்தையாகும். இந்த மாய வித்தை தான் கவிதை. இன்று நம் கவிதை அரங்கத்தில் கற்பனை சிறகடித்து வார்த்தைகளால் கோர்த்த கவிதை மாலைகளை உங்களுக்காக சூட்ட காத்திருக்கின்றேன். உங்கள் மனதை தொடும் கவிதைகளோடு அரங்கேற்ற அழகான பாடல்களும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. கண்களை மூடி இதயத்தை திறந்து வையுங்கள். காற்றலைகளில் கவிதை பயணம் இதோ தொடங்குகின்றது.

பச்சை. பச்சை என்பது ஒரு நிறமல்ல, பூமி தினமும் உடுத்தும் நம்பிக்கையின் ஆடை. இளையோரம் சிரிக்கும் ஒவ்வொரு விடியலிலும் சொல்கின்றது, இயற்கையை நேசிப்பவனின் இதயம் என்றும் வாடாது என்று.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பேச நினைப்பதெல்லாம் பேசிவிட்டால் நெஞ்சில் பாரம் இருக்காது. அந்த பேச்சிலும் கொஞ்சம் கவிதை இருந்தால் வாழ்க்கை கசக்காது. காகிதத்தில் தூங்கிய கவிதைகளுக்கு நம் காற்றலைகளின் வழியே இன்று உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மனதின் ஆழத்தில் ஒழித்து வைத்திருக்கும் உணர்வுகளுக்கு கவிதை வரிகளால் வடிகால் அமைக்கப் போகும் அழகான கவிதை பயணம் இது, கவிதை அரங்கம். நிலவு என்பது இரவின் முகமல்ல. நிலவு என்பது இரவின் முகமல்ல. இருளின் இதயத்தில் ஒளி விதைக்கும் நம்பிக்கை. அவை அண்ணாந்து பார்க்கும் ஒவ்வொரு விழியிலும் சொல்லப்படாத 1000 கவிதைகள் பிறக்கின்றன.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காலை தேடல்களின் களைப்புக்கு நடுவே மாலை தென்றலின் வரவுக்கு முன்பே மனதை இளைப்பார வைக்கும் மந்திரச் சொல் கவிதை. இந்த மதிய வேளையை இன்னும் அழகாக்க காகிதத்தில் வடித்த கவிதைகளோடும் காதுகளுக்கு இனிமையான பாடல்களோடும் உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இன்றைய கவிதை அரங்கம். சாரல் காற்று வந்தால் பூக்கள் ஆடுவதில்லை. சாரல் காற்று வந்தால் பூக்கள் ஆடுவதில்லை. அவற்றின் மௌனம் மட்டுமே மனமாக மாறுகின்றது. அதை சுவாசிக்கும் ஒவ்வொரு உயிரும் உணர்ந்துவிடும் இயற்கை எழுதும் காதலுக்கு மொழிபெயர்ப்பு கிடையாது என்று.

0: என்னப்பா தம்பி, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற மாதிரி தெரியுது.
1: இல்ல, எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு சின்ன ஒரு டவுட் ஆகி போச்சு. இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில நடனம் கரகாட்டமா பரதநாட்டியமா? அதான் சின்ன கன்ஃபியூஷன் ஆகி போச்சு.
0: என்ன இவ்வளோ யோசிப்பு, பரதநாட்டியம் தான்.
1: ஆமா, பரதநாட்டியம் தான். உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்றேன், எனக்கே சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீ எப்படி இவ்வளவு தூரம் கரெக்டா சொல்றக்கா?
0: அது உனக்கு தெரியாதா தம்பி, நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போல அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
1: அப்படியா சங்கதி? ஓஹோ,
0: நீயும் அந்த நிகழ்ச்சி கேளு. பொது அறிவு வினாக்கள்லாம் அதுல கேக்குறாங்க.
1: எப்ப, எத்தனை மணிக்கு?
0: அதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஆட்டக்களம்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சுட்டரிக்கும் மதிய வெயிலை விட நம் மனதை சுட்டரிக்கும் நினைவுகள் அதிகம். அத்தனையும் கவிதையாக்கி காற்றோடு தூவுகின்றது இன்றைய கவிதை அரங்கம். பிரிவு என்பது கண்ணீரின் மொழி அல்ல. பிரிவு என்பது கண்ணீரின் மொழி அல்ல. சிரித்த நாட்கள் மௌனமாய் பேசும் நிழல். காலம் தூரம் அழைத்துச் சென்றாலும் உண்மையான பாசம் நினைவுகளில் வீடு கட்டி விடுகின்றது.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் போவதே தெரிவதில்லை. குறிப்பாக கவிதைகளோடும் உங்களோடும் பயணிக்கும் போது. ஆகாஷவாணியின் கவிதை அரங்கம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்துவிட்டோம். இந்த ஞாயிறு மதிய வேளையை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் அளவற்ற மகிழ்ச்சி. பிரிவு என்பது முடிவல்ல, மறுபடியும் சந்திப்பதற்கான ஒரு குட்டி இடைவேளைதான். இன்று நாம் பகிர்ந்து கொண்ட கவிதை வரிகளும் கேட்ட பாடல்களும் இந்த வாரம் முழுக்க உங்கள் மனதை இதமாக வைத்திருக்கட்டும். நாளை பிறக்கவிருக்கும் புதிய வாரத்தின் ஓட்டத்திற்குள் இந்த ஞாயிறு மதியம் கொடுத்த அமைதி உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை தரும் என்று நம்புகின்றேன். இதோ நிகழ்ச்சியின் நிறைவான கவிதை. ரோஜா என்பது தோட்டத்தின் பூவல்ல, ரோஜா என்பது தோட்டத்தின் பூவல்ல. அழகு சிறிது நேரம் பூமியில் தங்கியிருக்கும் முகவரி. அழகு சிறிது நேரம் பூமியில் தங்கியிருக்கும் முகவரி. அதை பார்த்துவிட்டு திரும்ப நினைத்த மனம் சொன்னது, சில சந்திப்புகள் கால்களை அல்ல இதயத்தையே நிறுத்திவிடுகின்றன என்று.

0: கவிதை பயணம் இனிதே நிறைவேறுகிறது. இதுவரை ஆகாஷவாணியின் கவிதை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நன்றார்ந்த நன்றிகள். இதயத்தின் மொழியை இசையோடு கோர்ப்போம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரகாஷ்ராஜ் மற்றும்
1: தீபக்.
0: நன்றி நேயர்களே.

இடங்களில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, காக்காச்சி, முள்ளங்கினா விளை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாலா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், எமரால்டு, விண்ட்வர்த், மாஞ்சோலை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, மேல்கூடலூர், குடலூர் பஜார், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சிறுவாணி அடிவாரம், சூரலக்கோடு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலமோர், களியல், குண்டாரணை, சின்கோனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், உபாசி, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, அடவி நயினார் கோவில் அணை, உட்பிரையர், மாம்பழத்துறையாறு, பெருஞ்சாணி அணை, ஹாரிசான், அணைக்கிடங்கு, பெரியாறு, நடுவட்டம், குழித்துறை, கோழிப்போர் விளை, வால்பாறை, பார்வுட், அடையாமடை, கேட்டி, ராமநதி அணை, கிளன்மார்கன், குருந்தன்கோடு, பாபநாசம், கொளச்சல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற

0: இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.3 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, காரைக்கால், திண்டுக்கல், நாகப்பட்டினம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோரத்தை ஒட்டி உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிஷா பாலசோருக்கு தெற்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும், சந்தன்பாகுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்கம் திகாவிற்கு தெற்கு தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடக்கு ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் சந்தன்பாக் மற்றும் திகாவுக்கு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமிகண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 33 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

பிற்பகல் 3:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்லிசை பாடல்களின் சங்கமமாய் இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரேயா குஷல் குரல்கள்ல பாடல் இதுவும்.

நேரம் பிற்பகல் 3:09. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நல தமயந்தி திரைப்படத்திற்காக. ரமேஷ் விநாயகம் இசையமைப்பில் ரமேஷ் விநாயகம் சின்மயே இவர்களின் குரல்களில்.

0: என்னப்பா தம்பி, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற மாதிரி தெரியுது.
1: இல்ல, எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு சின்ன ஒரு டவுட் ஆயி போச்சு. இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில நடனம் கரகாட்டமா பரதநாட்டியமா? அதான் சின்ன கன்ஃபியூஷன் ஆயி போச்சு.
0: என்ன இவ்ளோ யோசிப்பு, பரதநாட்டியம் தான்.
1: ஆமா, பரதநாட்டியம் தான். உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்றேன், எனக்கே சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீ எப்படி இவ்வளவு தூரம் கரெக்டா சொல்றக்கா?
0: அது உனக்கு தெரியாதா தம்பி, நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போல அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
1: அப்படியா சங்கதி? ஓஹோ,
0: நீயும் அந்த நிகழ்ச்சி கேளு. பொது அறிவு வினாக்கள்லாம் அதுல கேக்குறாங்க.
1: எப்ப, எத்தனை மணிக்கு?
0: அதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஆட்டக்களம்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்?
3: நேரம் பிற்பகல் 3:16. இதமான இன்னிசையாய் கேட்டு ரசிக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் பாரிஜாதம் திரைப்படத்திற்காக. தரன் இசையமைப்பில் ஹரிச்சரன், ஸ்ருதி இவங்களுடைய குரல்கள்ல பாடல் ஒலிக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள்.

மெல்லிசையால் நம் மனம் தொட்டு செல்வது மெல்ல வரும் பாட்டு. நேரம் பிற்பகல் 3:21. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஷாஜஹான் திரைப்படத்திற்காக மணி சர்மா இசையமைப்பில் ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல பாடல் இதோ.

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 100.

0: 39. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் பிற்பகல் 3:30. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் கேட்கலாம், அன்பே சிவம் திரைப்படத்திற்காக. வித்யாசாகர் இசையமைப்பில் ஸ்ரீராம் மற்றும் சாதனா சர்கம் குரல்கள்ல ஒலிக்கும் பாடல் இதோ.

0: என்னப்பா தம்பி, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற மாதிரி தெரியுது.
1: இல்ல, எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு சின்ன ஒரு டவுட் ஆகி போச்சு. இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில நடனம் கரகாட்டமா பரதநாட்டியமா? அதான் சின்ன கன்ஃபியூஷன் ஆகி போச்சு.
0: என்ன இவ்வளோ யோசிப்பு, பரதநாட்டியம் தான்.
1: ஆமா, பரதநாட்டியம் தான். உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்றேன், எனக்கே சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீ எப்படி இவ்வளவு தூரம் கரெக்டா சொல்றா?
0: அது உனக்கு தெரியாதா தம்பி, நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போல அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு.
1: அப்படியா சங்கதி? ஓஹோ,
0: நீயும் அந்த நிகழ்ச்சி கேளு. பொது அறிவு வினாக்கள்லாம் அதுல கேக்குறாங்க.
1: எப்ப, எத்தனை மணிக்கு?
0: அதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஆட்டக்களம்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்?
3: மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒலிக்க வரும் அடுத்த பாடல் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மற்றும் மதுமிதா குரல்கள்ல ஒலிக்கும் பாடல் இதோ.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இசையின் ஓயாத அலையாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது மெல்ல வரும் பாட்டு. நேரம் பிற்பகல் 3:42. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் 12B திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மகாலட்சுமி இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம். பார்த்தாலே பரவசம் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் மற்றும் சாதனா சர்கள் இவர்களின் குரல்களில்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நிறைவடைகிறது மெல்ல வரும் பாட்டு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமி கண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழை நீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காலையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம்.

0: மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா, கேள்விக்கு என்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கும், பொது அறிவும் நம்ம கேட்கவும் தோணும். அப்படிப்பட்ட பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். உங்களோட
1: ஆரம்பிச்சுட்டாங்க,
0: எஸ் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். நிகழ்ச்சியில் விளையாட காத்திருக்கக்கூடியவங்க யார் யார் அப்படின்னா, நான் பிரகாஷ் ராஜ் மற்றும்
2: சூர்யா,
0: மேலும்
3: தீபக்.
0: எஸ் மூன்று பேர் இன்றைக்கி நாங்கள் கேள்வி கடைகளோடு காத்திருக்கிறோம் உங்கள் கூட விளையாடுறதுக்காக. நேர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள்
2: 25, 30, 170 என்ற எண்களில் அறிமுக நேயர்களும், 25, 30, 171 என்ற எண்களில் மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரை முனையின் பெயர் தொட்டு அழைக்கலாம்.
0: எஸ் விளையாட காத்திருக்கும் முதல் நேயர் யார், எங்கிருந்து வராங்கன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: ஓகே, தயாரா இருக்கும் நினைக்கிறோம். நேர்களும் வரப்போறாங்க. முதல் நேயர் யார், எங்கிருந்து வராங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
9: தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன், கடைசி நந்தால் யானமலை புதுப்பட்டி ரோட்டிலிருந்து.
0: ஓகே, மகிழ்ச்சி. ரெடியா இருக்கீங்களா?
9: பாலைவன
2: கப்பல் சொல்லி ஒரு விலங்கு வந்து நம்ம சொல்லுவோம், அது என்ன விலங்கு தெரியுமா?
0: அடிச்சு விட்டார், சூப்பர் ஆன்சர். போங்க, வாழ்த்துக்கள். சூப்பரா சொல்லிட்டீங்க, நன்றி நன்றி நன்றி. கேள்விக்கு என்ன பதில், முதல் பதில தெளிவா சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் யாருங்க வராங்கன்னு பாக்கலாம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, நீ பேசலாம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். கேள்விக்கு என்ன பதில், பாலைவன கப்பல் என அழைக்கக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்டிருந்தாரு. சூப்பராக ஆன்சர் சொன்னார், வந்தார் வென்றாரு, சூப்பராக ஆன்சர் சொல்லிட்டாரு. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் சார், மூவருக்கும் வணக்கம். ஒத்தக்கடையிலிருந்து புஷ்புலா தான் பேசுகிறேன்.
0: வணக்கம், இனிய மாலை வணக்கம். ரெடியாக இருக்கீங்களா?
2: இளஞ்சிவப்பு நகரம் என அழைக்கப்படும் இந்திய நகரம் எது?
10: பெங்களூர்.
0: இல்ல இல்ல, அது ஒரு ஊர் அப்படின்னு தான் வரும். பெங்களூர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஊர்
10: நல்லா
0: மனதுக்குள்ளே இருக்கு, மனதுக்குள் இருப்பதை. இளஞ்சிவப்பு நகரம் என அழைக்கப்படும் இந்திய நகரம் எது?
10: இந்திய நகரம்
0: அடுத்த ஆள் யாரு வராங்கன்னு பாக்கலாம். வருக வணக்கம், இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வராங்கன்னு பாக்கலாம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
11: மதுரை
0: மீனாட்சி
11: நகர்ல
0: இருந்து.

0: பேர், நாலு பேர், நாங்க நாலு பேர் ஒன்னா படிச்சவங்க அப்படின்ற மாதிரி.
1: நாலு பேர் ஒன்னா படிச்சீங்களா? ஆஹா, ரெண்டு ரெண்டு பேரா வண்டியில போக போறீங்க டூ வீலர்ல?
0: ஓகே, உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியுமா? இளஞ்சிவப்பு நகரம் என அழைக்கப்படும் இந்திய நகரம் இது.
1: என்ன நகரம்?
0: இளஞ்சிவப்பு நகரம் என அழைக்கப்படும் இந்திய நகரம் இது.
1: கரூர். கரூர்.
0: கரூரா? வாழ்த்துக்கள். ரொம்ப ஜாலியா பேசிட்டு போனாங்க ஞாயிற்றுக்கிழமை, ரொம்ப ஜாலியா இருக்கிறேன். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் யாருங்க வராங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம். சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா ஆட்டக்கலம்ல கேள்விக்கு என்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள்
2: 25, 30, 170 என்ற எண்களில் அறிமுக நேயர்களும், 25, 30, 171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற முன்னிணைப்பு தொட்டு அழைக்கலாம்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த், கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: நேரம் மாலை 4:13. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் கேள்விக்கு என்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கோம். நேர்கள் அழகாக பதில் சொல்லவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் யாருங்க வந்து வராங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
4: மதுரை பண்பலை நேயர்களுக்கும் மற்றும் ராமேஸ்வர பண்பலை நேயர்களுக்கும் மூவேந்தர் தீபக் பிரகாஷ்ராஜ் சூரியகலாமா, ரெண்டு சூரியகலாமா, எல்லாத்துக்கும் மாலை நேரம் வணக்கம்.
3: எல்லாத்தையும் சொல்லிவிட்டு போங்க வரிசையா ஒரு பேரா. ஓகே, மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பேசுறது. ஓகேயா, ரெடியா இருக்கீங்களா விளையாடுறதுக்கு? உங்க பேர் சொல்லுங்க.
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என் கேள்விக்கு என்ன பதில் நீங்க கேளுங்க, இல்லன்னா நான் பதில் சொல்றேன்.
3: இல்ல நான் கூட கேட்டுருவேன் அப்படின்றீங்களா? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. ஐயா உங்க பேர்?
4: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில இருந்து ஆட்டக்கால நிகழ்ச்சி.
3: ஓகே, ரெடியா இருக்கீங்க? உங்களுக்கான கேள்வி இதோ.
5: உங்களுக்காக ஒரு எளிமையான கேள்வியா கேக்குறேன். பறக்க முடியாத பறவை எது?
3: பறக்க முடியாத பறவை,
4: முடியாத பறவை என்று சொன்னால்
3: கோழிதான். கோழி கூட கொஞ்ச தூரம் பறக்குமே. வருக, வணக்கம்.
6: வணக்கம். கேள்வி கணையில நாயகன் பிரகாஷ்ராஜ் சாருக்கு வணக்கம்.
3: வணக்கம். சொல்றது யாரு?
6: ஜெய்கிந்துபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன் சார்.
3: ஓகே சார், ரெடியா இருக்கீங்களா சார்?
6: ரெடியா.
3: அடுத்த கேள்வி
5: உங்களுக்கு. என்ன கேள்வி? இளஞ்சிவப்பு நகரம்னு ஒரு நகரத்தை வந்து நம்ம சொல்வோம், இந்திய நகரம் தான். அது எந்த இந்திய நகரம் தெரியுமா?
6: இளஞ்சிவப்பு நகரம் மிசோரம்.
3: மிசோரம் என்பது தவறான பதில்.
6: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். நம்ம நேர்களுடைய சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நமக்கு தெரியல, அடுத்தால் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வழிவிடுவோம் நினைக்கிறாங்க பாத்தீங்களா. அதுதான் வந்து நம்ம நேர்களுடைய சிறப்பே. தொடர்ந்து அடுத்த சிறப்பான நேர் யாரு இங்கிருந்து வராங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
3: வணக்கம். யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
8: தமிழ்நாட்டின் மாநில பறவை எது?
3: தமிழ்நாட்டின் மாநில பறவை எது?
7: ரெடியா இருக்கீங்களா
5: கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி, நிலவின் தென் துருவத்துல தரையிறங்கின இந்தியாவின் விண்கலம் எது? நிலவினுடைய தென் துருவத்துல இந்தியா வந்து ஒரு விண்கலம் வந்து தரையிறக்குனாங்க, அது கூட ரொம்ப வந்து பேசுபொருளா இருந்தது.
3: நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய இந்தியாவின் விண்கலம் எது? என்னாச்சு?
7: ஒரு
3: வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுக்கு பேராவும் இருக்கும். வானத்தில் என்னென்னலாம் இருக்கும் அதை வச்சு விடு. சூப்பர் ஆன்சர், ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நிலவினுடைய தென் துருவத்தில் தரையிறங்கிய இந்தியாவின் விண்கலம் சந்திரயான் 3, இதான் வந்து இன்றைய ஆன்சர். சூப்பர் ஆன்சர் சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
9: வில்லாபுரம், மதுரை வில்லாபுரம், மீனாட்சி நகர், பன்னீர் செல்வம்.
3: மகிழ்ச்சி. ஐயா ரெடியா இருக்கீங்களா? கேள்வி இதோ.
5: உங்களுக்கான கேள்வி வந்து, உலகிலேயே அதிகமாக பேசப்படக்கூடிய மொழி என்ன?
3: உலகின் அதிகமாக பேசப்படக்கூடிய மொழி என்ன மொழி?
9: ஹிந்தி.
3: ஹிந்தி என்பது தவறான பதில். உலகத்துல கேக்குறேன், உலகத்திலேயே அதிகமா பேசப்படக்கூடிய மொழி எந்த மொழி? நேரம் மாலை 4:18 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில

0: கேள்விக்கு என்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? குதிக்க தெரியாத விலங்குலாம் இருக்கா அப்படிங்கறீங்களா? இருக்கு. அது எந்த விலங்கு? பாம்பு குதிச்சு குதிச்சுல ஓடுது, நம்மள கொத்த வரதா தான் குதிச்சு குதிச்சுல குத்துது.
1: வேற தமிழ்நாட்டுல பேரு
0: என்னது? தமிழ்நாட்டுல எந்த கேள்வி கேட்டோம்?
1: மாநில
0: தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை எதுன்னு
1: கேட்டிருந்தோம்.
0: ஆமா, அது வந்து உலகத்திலேயே உலகத்திலேயே அதிகமா பேசக்கூடிய மொழி எந்த மொழி?
1: தமிழ் மொழி.
0: சந்தோஷம்தான், தமிழருக்கு சந்தோஷம், ஆனா ஆன்சர் அது இல்ல. ஓகே, ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள் ஐயா, தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:19 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்தன் கோவின் ஆட்டக்களம். தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பாக்யா, மதுரையிலிருந்து பேசுறேன்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன்.
0: ஓகே, நீங்க கிரிக்கெட்லாம் பாக்குற பழக்கம் இருக்கா? உங்களுக்கு கேட்கலாமா?
2: பார்க்க மாட்டேன் சார்.
0: பார்க்க மாட்டேன், அதை மட்டும் தொற்றாதீங்க அப்படின்றீங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி இதை உங்களுக்காக.
3: உலகிலேயே அதிகமாக பேசப்படும் மொழி என்ன?
0: உலகில் அதிகமாக பேசப்படக்கூடிய மொழி எந்த மொழி? சூப்பர், அதாவது தாய்மொழி தமிழை விட மாட்டோம், தமிழர்கள் தான் அப்படின்றீங்க. சந்தோஷமா தான் இருக்கு, பட் அந்த ஆன்சர் அது இல்ல. ஓகே, எனிவே அடுத்த நேயர் யாரு எங்கிருந்து வராங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
4: மூவருக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
0: வணக்கம்மா, ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடியா இருக்கேன் சார்.
0: உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியுமா இப்போ கேட்ட கேள்விக்கு? தூங்கி எந்திரிச்சோன்னு கேள்வி கிட்ட என்ன அர்த்தம்? உலகத்திலேயே அதிகமா பேசக்கூடிய மொழி எந்த மொழி?
4: உலகத்திலேயே அதிகமா பேசக்கூடிய
0: மொழி எந்த மொழி? குதிக்க தெரியாத விலங்கு எந்த? எந்த விலங்கால குதிக்க முடியாது?
4: குதிக்கிறது
0: விலங்கு இல்ல, அதையும் தாண்டி இருக்கு, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது என்று இருக்குது. சரியான பதில் சொன்ன விஜயா, விஜய் தானே சொன்னீங்க? விஜயலட்சுமி மேடம், உங்களுக்கு வாழ்த்துக்கள், சூப்பர் ஆன்சர் ரைட். குதிக்க தெரியாத விலங்கு யானை
3: என்பது
0: சரியான பதில். ஓகே, நேர மாலை 4:21 ஆயிட்டு இருக்கு. கேள்விக்கு என்ன பதில்ல, பதில் சொல்ல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி,
3: ஒரு விலங்கு பிறந்தவுடன் ஓடக்கூடிய தன்மையை வந்து இருக்கு. ஒரு ஒரு விலங்குக்கு
0: பிறந்த உடனே ஓடக்கூடிய விலங்கு எது? பிறந்ததுமே ஓடிடுமாமா, என்ன ஒரு ஆச்சரியம்? கங்காரு இல்லையா? கங்காரு இல்லையா? பிறந்த உடனே ஓடக்கூடிய விலங்கு எந்த விலங்கு? கண்டுக்குட்டி ஓடாது, ஆனா அதை ஒட்டி ஒரு விலங்கு அப்படியே சொல்லி வாங்களேன். சந்தோஷமா கேக்குறாரு, ஆன்சர் அது இல்ல. ஒட்டகச்சிவிங்கி, அதான் வந்து ஒட்டகச்சிவிங்கி குட்டி, அது வந்து பிறந்த உடனே ஓடுமா. ஓகே, எனவே அடுத்த நேயர் யாரை இருந்து வராங்க பாக்கலாம். நேர மாலை 4:22 ஆயிட்டு இருக்குது. தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார், மதுரை மாவட்டம் திருமலை மட்டம் ஆலம்பிலிருந்து எஸ் தாமரை.
0: எஸ் தாமரை.
5: தாமரே எம்ஜிஆர்.
0: இல்ல, பேர் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
5: ராமர். எஸ்
0: ராமர். ராமர் ஐயா. ஓகே ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
5: நான் தயாரா இருக்கேன் சார்.
0: அப்ப உங்களுக்கு தயாரான ஒரு க்வெஸ்சன், கிழக்கின் ஏதென்ஸ் என்று அழைக்கக்கூடிய நகரம் இது?
5: புரியல, இன்னொரு முறை சார் ப்ளீஸ் சார்.
0: கிழக்கின் ஏதென்ஸ் என்று அழைக்கக்கூடிய நகரம் இது?
5: ஜெர்மனியா சார்.
0: ஜெர்மனி என்பது தவறான பதில். ஏதென்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிழக்கின் ஏதென்ஸ் என்று அழைக்கக்கூடிய நகரம் இது? தமிழ்நாட்டில் தான் இருக்கு.

0: நம்ம
1: ரொம்ப
0: ஓ
1: பரிச்சயமான நகரம் தான் அதுவும்.
0: அப்படிங்களா, தமிழ்நாடா?
2: தமிழ்நாட்டுமே
3: தெய்வம் சொல்லுவாங்க, ராமர் தெய்வம் சொல்லுவாங்க. சொல்லுங்க தெய்வமே.
0: திருவாரூர். திருவாரூர்.
3: திருவாரூர் என்பது மிக தவறான பதில். வேற
0: கும்பகோணம்.
3: இல்லை, கும்பகோணம், திருவாரூர், நாகப்பட்டினம், அப்படியே வரிசையா வருங்க. ஆன்சர் அது இல்லை. ஓகே, ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். ஆன்சர் என்னவா இருக்கும்னு அடுத்த நேயர் சொல்லுவாங்க. வருக, வணக்கம். ஆ வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க? ஐயா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கிழக்கின் ஏதன்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய நகரம். ஓகே, உங்களுக்கு வேற கேள்வி. ஓகே, ஆக்டோபஸ்க்கு எத்தனை இதயம் இருக்கு? ஒரு இதயம் தான் இருக்கும். நீங்க என்ன சார் கேள்வி கேக்குறீங்களா? ஆக்டோபஸ்கானா ஒன்னு தாண்டி இதயம் இருக்கு, அது எத்தனை இதயமா இருக்கும்? என்ன பதில் விளையாட்டு?

0: நேரம் மாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் கேள்விக்கு என்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. ரொம்பவே சுறுசுறுப்பாக ஜாலியாக, அதே சமயத்தில் நம்மளையே நேர்கள் கேள்வி கேட்குறாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கான கேள்விக்கு என்ன பதில்ல தொடர்ந்து அடுத்த நேர் சந்திக்கிறேன். இப்போ வரையை பார்த்துன்னு ஒரு 15 நேரம் வந்துட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து அடுத்த நேர் யார் இங்கேருந்து வராங்க பார்க்கலாம். வருக வணக்கம்.
6: ஹலோ சார்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
6: சார் என் பேரு சுதா, நான் தெற்குவாசல்ல இருந்து கூப்பிடுறேன் சார்.
0: ஓகே சொல்லுங்க சுதா, படிக்கிறீங்களா?
6: இல்ல சார், வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே ரெடியா இருக்கீங்களா?
6: ஆ ரெடி சார்.
0: ஓகே உங்களுக்கான கேள்வி இதோ.
1: ஓகே உங்களுக்கான கேள்வி, பறக்க முடியாத பறவை எது? ஒரு பறவைக்கு பறக்க தெரியாது, அந்த பறவை என்ன பறவை?
0: பறக்க முடியாத பறவை இது.
1: அது வந்து நம்ம பறவை அப்படிங்கற ஒரு கேட்டகரியில தான் வச்சிருக்கோம், பட் அது வந்து பறக்க முடியாத. அதால
6: அன்னை
0: சத்யா நகர்ல இருந்து பாக்யலட்சுமி, ரெடியா இருக்கீங்களா? கேள்வி இதோ.
1: உங்களுக்கான கேள்வி, எந்த பறவை பின்னோக்கி பறக்கும்?
0: பின்னாடி பறக்கக்கூடிய பறவை, எந்த பறவை பின்னோக்கி பறக்கும்? சிட்டுக்குருவி.
1: சிட்டுக்குருவி என்பது
0: அது, அதுல இன்னும் ஒரு பேர்ட் இருக்கு. பின்னாடி பறக்கமா முன்னாடி போகும், பின்னாடி வரும். சூப்பர். நேரம் மாலை 4:31 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் கேள்விக்கு என்ன பதில், நிறைய கேள்விக்கான பதிலை நாமளும் தெரிஞ்சுக்கிறோம், நேர்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஹம்மிங் பேர்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா சூர்யா?
1: ஹம்மிங் பேர்டு
0: பார்த்ததில்லை. பாட்டிகிட்டே பாடிட்டே இருக்கும் அந்த ஹம்மிங் பேர்டு, பாடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேர்டு, சூப்பரான ஒரு பேர்டு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
7: நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். பூச்சி மாதிரி தாங்க இருக்கும்,
0: பூச்சி குட்டியூண்டாக இருக்கும், ஆனால் அது சூப்பரான ஒரு பறவை, அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு விளையாண்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுகிட்டே வந்தோம். அதாவது பாலைவன கப்பலை அழைக்கக்கூடிய விலங்கு இது.
1: பாலைவன கப்பல்னா ஒட்டகம் தான்.
0: ஒட்டகம்
1: நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு.
0: நிறைய கேள்வி. அதே போல் இளஞ்சிவப்பு நகரத்துக்கு இன்னும் நேரில் ஆன்சர் சொல்லலை, இப்போ வர நேரில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வருக வணக்கம்.
8: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம்ப்பா, யாருங்க பேசுறீங்க?
8: காமராஜபுரம் ஜெகன் பேசுறேன் சார்.
0: காமராஜபுரத்து ஜெகனையா, ரெடியா இருக்கீங்களா?
8: ஆமா சார்.
0: ஐயா, உலகத்திலேயே மிகப்பெரிய பாலூட்டி இது.
9: ஜெயலட்சுமி.
0: உலகத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? சீனா என்பது தவறான பதில். இப்ப நம்ம அதையே பீட் பண்ணிட்டோம். இல்ல க்ளூ அதான், நம்ம இப்ப அதையே பீட் பண்ணிட்டோம். இந்தியா தான் வந்து உலகத்தினுடைய மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. ஓகே.

0: சூப்பர். எனிவே ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:33 தொடர்ந்து அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ரெண்டு சாருக்கும் வணக்கம் சொல்றது மாதிரி காகத்தில் வந்து 11 சார் மாலை. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: யாவரும் நலம் நிலையத்துல. ஓகே,
1: தெரிஞ்ச கேள்வியா கேட்டீங்கன்னா சொல்லிருவோம்.
0: உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கேள்வி நாங்க சொல்லிருவோம்.
1: சரிங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி ரொம்ப தெரிஞ்ச பதில் தான் இது, கண்டிப்பா தெரிஞ்ச பதில். ஆனா நீங்க யோசிச்சு சொல்லணும் உங்களுக்கான கேள்வி.
2: ஓகே, கிழக்கின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
0: வாழ்த்துகள் மேடம், வாழ்த்துகள். தொடர்ந்து அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன் சார். கழிச்சு பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து அடுத்த உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: உலகில்
0: அதிகமாக பேசக்கூடிய மொழி விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தின் பெயர் என்ன? தேர்வுக்கு தயாராக மீண்டும் மேலாண்மையர்களை நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான ஆட்டக்களம்.

0: Bye.
1: நேரம் மாலை 4:39 நிமிடம் ஆயிற்றுக்குது. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் கேள்விக்கு என்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள்
2: 25, 30, 170 என்ற எண்களில், அறிமுக நேயர்களும் 25, 30, 171 என்ற எண்களில், மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரை முன்னெடுப்பை தொட்டு அழைக்கலாம்.
1: எஸ் தொட்டு அழைக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கே வராங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். நான்
3: உக்ரபாண்டியன்
1: பேசுறேன்.
2: சிம்பிளா கேக்குறேன், பூமிக்கு அருகே உள்ள நட்சத்திரம் எது?
1: பூமிக்கு அருகே உள்ள நட்சத்திரம் எது? பூமிக்கு அருகே உள்ள நட்சத்திரம் சூரியன் என்பது சரியான பதில். நேரம் மாலை 4:40 ஆயிற்றுக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கேள்விக்கு என்ன பதில்
1: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் நடந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? அபிராமி மேடம், குற்றாலத்து சீசன் எப்படி இருக்குது?
4: ஓகே,
1: நல்ல மழை. ஓகே ஓகே ஓகே, மகிழ்ச்சி. ரெடியா இருக்கீங்களா?
4: ஆ, நிலையத்தை சொல்லுங்க சார். क्वेश्चन
1: ஓகே, உங்களுக்கு கிரிக்கெட் சார்ந்த கேள்வி கேட்கலாமா?
4: கிரிக்கெட் எனக்கு பார்க்கவே
1: தெரியாது. நீங்க வேற கேள்வி கேட்காதீங்கன்றீங்க. ஓகே, உங்களுக்கான சிம்பிளான क्वेश्चन இதோ உங்களுக்காக.
2: ஓகே, யாருடைய பிறந்தநாள ஆசிரியர் தினமா நம்ம கொண்டாடிக்கிட்டுறோம்?
5: இப்ப பாரு, ஆண்டத தள்ளு தள்ளு நீ இப்ப பாரு,
4: ஆசிரியர் தினமா? ஆசிரியர் தினமா
1: ராதாகிருஷ்ணன். தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு சில க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதுல இந்த க்வெஸ்சன்ஸும் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்பை தொட்டு, 25, 30, 170 மற்றும் 25, 30, 171 என்ற எண்களில் நேயர்கள் அழைக்கலாம். தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யாரை கேட்டு பேசுறீங்க சார்?
6: மதுரை கண்ணனேந்தல் வட்டாரத்திலிருந்து உங்கள் முன் சுபோஸ்.
1: உங்கள் முன் சுபோஸ், எஸ். ஓகே, ரெடியா இருக்கீங்களா
6: சார்? ஒரு தென்கிழக்கு ஆசியாவின் ஒரு நகரம் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கு விட சொல்லிட்டாங்களா?
1: கிழக்கின் ஏதன்ஸ் என்று அழைக்கக்கூடியதுதான் கேட்டோம்.
6: சரி, அதுக்கு விட சொல்லிட்டாங்களா?
1: இல்ல, சொல்றேன். நீங்க சொல்றீங்களா?
6: அதுக்கு நான் சொல்ல முற்படுறேன். இந்த கேள்விக்கு விடை வந்து 3 எழுத்துக்கள் கொண்ட ஒரு ஊர். அந்த ஊரை பத்தி அநேக வர்ணனைகள் இருக்கு. உதாரணமா, 80 வருஷத்துக்கு முந்தின நாடக பாடல் இருக்கு. இப்ப சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு திரைப்பட பாடல் நல்ல வர்ணனையோட இருக்கு. அதை அப்படியே சொல்லட்டுமா?
1: சொல்லுங்கள், கேட்போம்.
6: மந்தாரை மகிழம் பூவும் மணக்கும் பிச்சி மாமதுரையிலே. இன்னொரு பாடல், திரைப்பட பாடல், வான்பறக்கும் கொடியினிலே மீன் பறக்கும் மதுரையிலே.
1: பாட்டாலே சொல்லி அடிப்பே அப்படின்ற மாதிரி நேர் சூப்பர் அடிச்சார். கரெக்டான ஆன்சர் ஏதன்ஸ் ஆஃப் ஈஸ்ட், கிழக்கின் ஏதன்ஸ் என்று அழைக்கக்கூடிய நகரம் மதுரை, நம் மாமதுரை. அதை ரொம்பவே சிறப்பாக பாட்டோட சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:43 ஆயிட்டு இருக்குது. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க?

0: பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம் ஐயா. யார் இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், போத்திராஜ் பேசுறேன் சார்.
0: போத்திராஜ் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: மதுரை இருந்து பேசுறேன் சார்.
0: மதுரை. ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே, உங்களுக்கான கேள்வி, உலகிலேயே வேகமாக பறக்கும் பறவை எது? வேகமாக பறக்கக்கூடிய பறவை?
0: வேகமாக பறக்கக்கூடிய பறவை. தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
4: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான ஆட்டக்களம். இன்றைக்கு கேள்வி கடைகளோட கேள்விக்கென்ன பதில், அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. சூப்பரா ஒரு 25 நேர்கள் கிட்ட பார்த்துட்டோம், பேசிட்டோம். தொடர்ந்து எத்தனை நேர்கள் வர போறாங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? குருசாமி, எங்கிருந்து பேசுறீங்க? குற்றால அருவி தானா? ஓகே, சூப்பர். ஓகே, உங்களுக்கான கேள்வி இதோ.
1: உங்களுக்கான கேள்வி, உலகின் மிக உயரமான மலைச்சிகரம் எது?
2: உலகிலே மிக உயரமான மலைச்சிகரமா?
0: ஓகே, உங்களுக்கான ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு கேள்வி கேட்குறேன். இயக்குனர் பாரதி ராஜா இயற்றிய திரைப்படங்கள்ல எந்த திரைப்படங்கள் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றது?
3: பாரதி ராஜா கல்லுக்குழி வீரம்.
0: தேசிய விருது பெற்ற படம்?
3: தேசிய விருது ஒரு பாரதி ராஜா படம் தான் நிறைய பார்த்திருக்கேன். தேசிய விருது படம் வந்து பாரதி ராஜா 16 வயது நிலையா சார்? பாக்கிய ராஜா 16 வயது நிலையில,
0: அது அவருடைய முதல் திரைப்படம் கூட சொல்லலாம். ஆனா அடுத்து முதல் மரியாதை பெற்றது, அது மட்டும் கிடையாது, நிறைய படங்கள் இருக்குது. சூப்பர், எனவே ட்ரை பண்ணுங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த

0: சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம். ஓகே, தொடர்ந்து அடுத்த நிலையை சந்திக்கலாம். அதாவது பாரதிராஜா, இயக்குனர் பாரதிராஜா பற்றி பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். தேசிய விருது அவர் வாங்கின படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. குடும்பநலன் சார்ந்ததாக இருக்கலாம், சமூக நலன் சார்ந்ததாக இருக்கலாம், அப்படி நிறைய படங்கள் இருக்குது. தொடர்ந்து அடுத்த நிலையை சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? அவர்கள் யார் முன்பாக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்வார்கள்?
1: நீதிபதி.
0: சூப்பர் ஆன்சர், ரைட். ஆனா எந்த நீதிபதி, எந்த தலைமை நீதிபதி?
1: சுப்ரீம் கோர்ட் நீதிபதி.
0: அதாவது ஒரு சூப்பர் ஆன்சர் கட்டதான். அதாவது அந்தந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட அந்தந்த ஸ்டேட்டோடைய ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் அடைஞ்சுக்குவாங்க. சூப்பர் ஆன்சர். அடுத்த நேயர் யாருங்கிறது வராங்கன்னு பாக்கலாம். வருக வணக்கம். புகழேந்தி ஐயா, ரெடியா இருக்கீங்களா? கேள்விக்கு என்ன பதில்? உங்களுக்கு கிரிக்கெட் சார்ந்த கேள்வி கேட்கலாமா? இளம் வயது பேட்ஸ்மேன் அதிக ரன்களை எடுத்து ஆரஞ்சு தொப்பியை வென்றார்? வருக வணக்கம். அதாவது இளம் வயதுனா ஒரு இளம் ரொம்ப சின்ன வயசில் இவ்வளவு பெரிய சாதனை அடைஞ்சார். அவர் கூட நம்ம பாரத பிரதமர் கூட ரொம்ப பெருமை கூட அறிந்தார் அந்த கிரிக்கெட் வீரர். தொடர்ந்து அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கேள்விக்கு என்ன பதில் ஆட்டக்களம் விளையாண்டுருக்கோம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க புரியல? ஞானேஸ்வரன். எங்கிருந்து பேசுறீங்க சார்? மதிச்சியம் இருந்து பேசுறீங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா? இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டியில எந்த இளம் வயது பேட்ஸ்மேன் அதிக ரன்கள் எடுத்து ஆரஞ்சு தொப்பியை வென்றார்?
2: சொல்லுங்க.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில அதிக முறை சாம்பியன் பட்டம் வென்ற நாடியது? உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில அதிக முறை சாம்பியன் பட்டம் பெற்ற நாடியது?
2: அதாவது
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அதிக முறை சாம்பியன் பட்டம் பெற்ற வென்ற நாடியது?
2: கண்டிப்பா பிரேசில் தான். சரியா,
0: பிரேசில். 5 முறை பெற்றிருக்காங்க. சூப்பர் அடிச்சீங்க. ஓகே ஆன்சர். எனிவே, எப்பயுமே நீங்க இந்த கேள்விகள் எல்லாம் படிச்சே இருப்பீங்களா?
2: நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். எது தெரியுதோ சொல்லிடுவேன். கரெக்ட்டா?
0: ஓகே, உங்கள் ஆர்வம் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேயர் வருக வணக்கம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு மேல சந்திச்சிட்டோம். நிகழ்ச்சி நிறைவுக்கே வந்துட்டோம். ஆட்டம் முடிஞ்சாலும் இந்த ஆட்டக்கலத்தோட வைப் உங்ககிட்ட அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். நாளைக்கு இன்னும் மரணமாசான நிகழ்ச்சி. யாரு வரப்போறாங்க, எந்த ஆர்ஜே எந்த நிகழ்ச்சியோட வரப்போறாங்க, நீங்களும் காத்துட்டே இருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாங்கள் கேள்விகள் கேட்டதில் ஆன்சர்ஸ் ஒரு சிலது நாங்கள் சொல்லாமல் இருந்தோம், அதை நம்ம சொல்லி முடிச்சோம் நினைக்கிறேன். நீங்களே சொல்லிடுங்க சூர்யா.
3: இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்வியில வந்து எல்லா கேள்வியுமே வந்து நேயர்களே நிறைய க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
0: சிவப்பு நகரம், ஜெய்ப்பூர், உலகத்தின் மிகப்பெரிய பாலூட்டி, நீல திமிங்கலம், பறக்க முடியாத பறவை பெங்குயின், பூமிக்கு அருகே இருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியன், நிறைய கேள்வி. ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத அதற்கான மீன், அதாவது செயற்கை நுண்ணறிவு, அதான் ஆன்சர். அப்புறம் நிலவினுடைய தென் துருவத்தில் தலையிறங்கிய இந்தியாவினுடைய விண்கலம் சந்திரயான் 3. ரொம்ப நேர்கள் சூப்பர் சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. தெரியாத கேள்விகளுக்கு பதிலும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்ல வாய்ப்பு இன்றைக்கு அமைஞ்சிச்சு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமிகண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சிறந்த மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கல்லையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

3 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க இருப்பது மாலை தென்றல். மனதை மயக்கும் பாடல்களை மாலை தென்றலில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நிழல்கள் படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். மனதை மயக்கும் பாடல்களை மாலை தென்றலில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 16 வயது நிலை படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 5:11. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மாலை தென்றல். ஸோ சூரியன் விடைபெறும் நேரம் மனசு அமைதியை தேடும் நேரம். அந்த அமைதியை அழகாக இனியதொரு பாடல் ராஜபார்வை படத்திலிருந்து.

நேரம் 5:16. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். இதயத்தை இதமாக்கும் இனிய பாடல்களுடன் தொடர்கிறது மாலை தென்றலில் அடுத்த பாடல், இதோ காற்றலைகளில்.

நேரம் 5:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். மென்மையான இசை இசையால் இந்த மாலையை இனிமையாக்க இதோ மாலை தென்றலில் அடுத்த பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 5:27. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். மெலோடிகளின் மெல்லிய தென்றலோடு மாலை தென்றலில் அடுத்த பாடலாக இது ஒரு பாடல்.

0: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
1: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
0: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஒன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே,
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஜூலை 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
0: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது ரம்யா?
1: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
0: ஓ அப்படியா, உன் பேரை சொன்னா மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
1: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
0: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்,
1: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

நேரம் 5:33. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். மென்மையான இசையால் இந்த மாலையை இனிமையாக்க இது மாலை தென்றலில் அடுத்த பாடல்.

நேரம் 5:39. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். இதயத்தை இதமாக்கும் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மாலை தென்றலில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இதோ பூவை உனக்காக படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 5:45. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். மனதை மயக்கும் பாடல்களை மாலை தென்றலில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாம்பே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 5:50. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை தென்றல். இசையால் இந்த மாலையை இனிமையாக்க இதோ மாலை தென்றலில் அடுத்த பாடல், ஆசை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மாலை தென்றல். நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது நான் சூர்யா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இது ஒரு பாடல்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: நேரம் மாலை 6:01, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சேவை செய்திகள். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள தகவல் பற்றி கேட்க இருக்கின்றோம். இந்த திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ₹50,000 மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா ₹25,000 வீதம். 2 குழந்தைகளுக்கு மொத்தம் ₹50,000 வைப்புத்தொகை ரசீது வழங்கப்படும். அதேபோல 3 பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு ₹25,000 வீதம், 3 பெண் குழந்தைகளுக்கு மொத்தம் ₹75,000 வைப்புத்தொகை ரசீதாக வழங்கப்படும். இந்த திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பின்னர் முதிர்வு தொகையை பெறுவதற்கு அந்த குழந்தையின் வைப்புத்தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றோடு மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களின் சமூக நல விரிவாக்க அலுவலரை அணுகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த சேவை மையங்களின் மூலம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ், தாய் அல்லது தந்தையின் வயது சான்றிதழ், ஆண்டு வருமான சான்றிதழ், ஆண்டு வருமானம் ₹120,000 இருக்க வேண்டும், குடும்ப கட்டுப்பாட்டு சான்றிதழ், ஆண் வாரிசு இன்மை சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ், குடும்ப அட்டை மற்றும் உரிய அடையாள அட்டைகள் ஆகியவையாவும் ஆவணங்களாக தேவைப்படுகின்றது. இதுகுறித்து மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரக அலுவலகம், விருதுநகர் மாவட்டத்தில் இந்த முகவரியிலோ அல்லது 04562252701 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மத்திய மாநில பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பு 8/7/2026 முதல் நடைபெற உள்ளது. விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் இந்த தேர்வுகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட வருகின்றன. ரயில்வே தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்ட ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரிய உதவி லோகோ பைலட் இந்த தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு 8/7/2026

0: புதன்கிழமை முதல் விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இலவச பயிற்சி வகுப்புகள் திறன் வாய்ந்த பயிற்சியினர்களை கொண்டு நடத்தப்பட உள்ளது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் https://form.gle/rzTQW HEIU8YIGD CGP6 என்ற இணைப்பு கூகுள் லிங்க் மூலமாகவோ அல்லது studycirclevnr@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவோ அல்லது விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலறி வழிகாட்டு மையத்தில் நேரடியாகவும் பதிவு செய்யலாம். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஜலாக இன்னும் சில நொடிகளில்.
1: Recognize me? Yes, with me, Ajay Rekha here till 7 p.m. today. And the significance of this day is one...
2: Union Minister Wagner.

0: will play Alejandro Davidovich Fokina of Spain in the pre-quarterfinals. In the women's singles, Czech Republic's Karolina Muchova will take on compatriot Barbora Krejcikova. Top-seeded Arina Sabalenka will face Japan's Naomi Osaka. And that is the end of this news bulletin.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் மாலை 6:10. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3. விளக்கின் வெளிச்சம் வீட்டை மட்டுமல்ல நம் எண்ணங்களையும் சேர்த்து பிரகாசிக்க செய்யட்டும். பகல் பொழுது முடிந்து இரவு தொடங்கும் இந்த அழகான அந்தி பொழுதில் அன்றாட கவலைகளை எல்லாம் மறந்து மனதிற்கு ஒரு நிம்மதியான அமைதியை தேடும் நேரம் இது. இது மங்களகரமான விளக்கேற்றும் வேலை.

திருவிளக்கின் ஒளியினிலே தீயவையெல்லாம் மறையட்டும், இருள் நீங்கி ஒளி பரவும் இந்த அற்புதமான விளக்கேற்றும் வேளையில் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தேடி வர தந்திருக்கின்றது இது விளக்கேற்றும் வேளை.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிறமாலை 6:25. இனி கேட்கலாம் இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளாக எழுதியவர் என் முருகேசன். இன்று மாலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அண்மை நிலவரம், 7:32 லண்டனில் உள்ள லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெறக்கூடிய ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழி நேரடி வர்ணனை கேட்கலாம். நேர்கள் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாகவும் கேட்டு ரசிக்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி, 8:30 விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் கால்பந்து விளையாட்டு பயிற்சியாளர் வி கார்த்திகேயன் பங்கேற்கும் நேர்முகம் முதல் பகுதி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும். இவையாவும் இனி ஒளிபரப்பாக உள்ள நம் நிகழ்ச்சிகள்.

வணக்கம், நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை

0: அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் இசையோடு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
1: உரத்தை பொறுத்தவரை தட்டுப்பாடு வருகிற போது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் அது நடக்கக்கூடாது என்ற முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகள் உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கேற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இட ஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
0: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச் சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில்

0: புதுவைக்கு அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போயிருக்கும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சம் எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சம் வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால் ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கட் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும் 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும் 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென் ஸ்லோவேனியாவின் ஆனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனனை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: பகல் முழுக்க உழைச்சு அந்த களைப்பு மறையட்டும், அந்தி பொழுதினுடைய துள்ளல் இசையில் மனசு நிறையட்டும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது அந்திப்பூக்கள் பீட் சாங்ஸ் கூட கேட்க ரசிக்கிறோம். பகல் பொழுது முடிஞ்சு இந்த அந்தி சாயும் வேளையில் உங்கள் காதுகளுக்கு செம எனர்ஜியான, உங்களை அப்படியே தாளம் போட வைக்கக்கூடிய சூப்பர் ஹிட் பீட்டான பாடல்களோட உற்சாகப்படுத்த காத்திருக்கின்றேன். நான் உங்களோடு பிரகாஷ்ராஜ். முதல் பாடலாக இதோ மாற்றான் திரைப்படத்திலிருந்தேன்.

0: நிறமாலை 6:46 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. என்ன நேர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, லஞ்ச்லாம் செம்ம ஹெவியா, வீட்டில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து அரட்டை அடிச்சு இப்போ அப்படியே ஒரு ரிலாக்ஸ் மூடுக்கு வந்திருப்பீங்க. சில பேர் ஐயோ நாளைக்கு காலையில் மறுபடியும் ஸ்கூல் போகணும், ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த சண்டே ஈவினிங்கே சும்மா அதிரடியாக எனர்ஜெட்டிக்காக மாத்துறதுக்கு வந்துடுச்சு அந்திப்பூக்களுடைய அடுத்த ஒரு பீட் சாங். இது ஒழிக்கின்றது ஆதவன் திரைப்படத்திலிருந்து.
1: ஆமாங்க,

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. வாரமெல்லாம் ஓடி ஓடி உழைச்சிட்டு குடும்பத்தோட ஒன்றா உட்காந்து இந்த காஃபி டீ குடிக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது ரொம்பவே அழகான பொழுது அப்படின்னே சொல்லலாம். சமையல், வேலை, பிஸ்னஸ் இப்படின்னு எல்லாமே இந்த வாரம் முழுக்க முழுக்க இருந்த எல்லா ஓட்டப்பந்தயத்துக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக் கிடச்சிருக்கும். இப்போ அப்படியே ஒரு சூப்பரான ஜாலியாக ஃபேமிலியோடு உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ரிலாக்ஸ் பண்ண டயத்தில் உங்கள் வீட்டுடைய வரவேற்புக்கே வந்துருச்சு நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 அந்திப்பூக்கள். இப்போ ஒரு சூப்பரான பீட் சாங் கேட்டு வரலாம், இதோ உங்களுக்காக.

0: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
1: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
0: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஒன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே,
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஜூலை 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
0: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது ரம்யா?
1: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
0: ஓ அப்படியா, உன் பேரை சொன்னா மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
1: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
0: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்,
1: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான சூப்பரான பாடலோட அந்திப்புக்கள் நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். முடிந்து போன நாட்களை பற்றிய கவலைகளை மறந்து பிறக்கப் போகக்கூடிய இந்த புதிய வாரத்தை புன்னகையோடு வரவேற்போம். ரொம்பவே சூப்பரான ஒரு பீட்டோன சாங்கை கேட்டு ரசிக்கலாம். இதோ அடுத்து உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது பழனி திரைப்படத்திலிருந்து பாடல்.

டைம் போகிறதே தெரில ஃப்ரெண்ட்ஸ். சண்டே முடிய போகுது, கவலைப்படாதீங்க. ஒரு சூப்பரான வாரத்தோட ஆரம்பம் தான் இந்த திங்கக்கிழமை. ஆமணியர்களே, அடுத்த சில மணி நேரத்தில் ஒரு புது வாரம் பிறக்க போகுது. ஐயோ மண்டே மார்னிங் அப்படின்னு யோசிச்சு டென்ஷன் ஆகாமல் வர்ற வாரத்தை சும்மா தட்டி தூக்குறோம் அப்படின்ற ஒரு கெத்தான எனர்ஜியோட நாளைக்கு காலையில் அலாரத்தை வைப்போம். இன்றைக்கி நம்ம அந்திப்பூக்கள்

டைம் போகிறதே தெரில ஃப்ரெண்ட்ஸ். சண்டே முடிய போகுது, கவலைப்படாதீங்க. ஒரு சூப்பரான வாரத்தோட ஆரம்பம் தான் இந்த திங்கக்கிழமை. ஆமணியர்களே, அடுத்த சில மணி நேரத்தில் ஒரு புது வாரம் பிறக்க போகுது. ஐயோ மண்டே மார்னிங் அப்படின்னு யோசிச்சு டென்ஷன் ஆகாமல் வர்ற வாரத்தை சும்மா தட்டி தூக்குறோம் அப்படின்ற ஒரு கெத்தான எனர்ஜியோட நாளைக்கு காலையில் அலாரத்தை வைப்போம். இன்றைக்கி நம்ம அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாட்டுகள் எல்லாமே இந்த வாரம் முழுக்க உங்கள் மனசில் ஒரு வைபை கிளப்பியிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரகாஷ்ராஜ். இப்போ ஒரு சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக இதோ.

0: கல்வராயன்மலை ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் கல்வராயன் மலையில் வட்டத்திற்கு உட்பட்ட சேராப்பட்டு கிராமத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் ஐந்தனை திட்டம், திருவனந்தபுரம் மத்திய மரவள்ளி கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் ₹1.67 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் மதிப்பு கூடுதல் அலகு அமைக்கும் பணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து சேராப்பட்டு பகுதியில் ₹3.9 கோடி மதிப்பீட்டில் நாற்றங்கால் மையம் அமைப்பதற்கும் திட்டப்பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை நேரில் பார்வையிட்டு மதிப்பீடு உள்ளிட்ட தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். இன்னாடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாயவிலைக் கடையினை நேரில் பார்வையிட்டு இருப்பு, பொருள்களின் விவரம், நியாயவிலைக் கடை பொருள்களின் தரம், பணி நேரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் வெள்ளிமலை கிராமத்தில் காளான் வளர்ப்பு பணியினை நேரில் பார்வையிட்டு காளான் வளர்க்கும் பணிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பல்வேறு திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களில் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விபிஜி ராம்ஜி திட்டம், முதலமைச்சரின் வீடுகள், மறு கட்டுமான திட்டம், முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தனித்தனியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்றும், அனைத்து தொகுப்புகளிலும் ஊராட்சிகளிலும் குளம் வெட்டுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம மின் யோஜனா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள பணிகள் உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் கள்ளக்குறிச்சி வட்டம் வரஞ்சரம் கிராமத்தைச் சேர்ந்த 113 பயனாளிகளுக்கு ₹1.1577 மதிப்பீட்டில் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதி மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வானாபுரம் வட்டம் மூங்கில் துறைப்பட்டைச் சேர்ந்த 1 பயனாளிகளுக்கு ஜாதி சான்றிதழ், மாவட்ட தொழில் மையம் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் 1 பயனாளிக்கு ₹12.02 லட்சம் மதிப்பீட்டில் தொழில் கடன் ஒப்பளிப்பு ஆணையம் என மொத்தம் 115 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. பேரூராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேரூராட்சிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள், குடிநீர் விநியோகம், திடக்கழிவு மேலாண்மை, பொது சுகாதாரம் மற்றும் இதர பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்யவும், மின் விளக்குகள் முழுமையாக செயல்படவும், மரம் நடுதல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும், பேராட்சி பகுதிகளில் குப்பைகள் தேங்காமல் உடனுக்குடன் அப்புறப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே வீலசுரபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ₹15 கோடி மதிப்பீட்டில் 12 ஏக்கர் பரப்பளவில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்டம் விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகளில் இதுவரை 10% பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த விளையாட்டு அரங்கத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதுடன் நீச்சல் குளத்திற்கான அடித்தள பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த வளாகத்தில் 50 மீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நீச்சல் குளமானது சென்னையில் அமைக்கப்பட்ட நீச்சல் குளத்திற்கு அடுத்தபடியாக மாநிலத்தின் மிகப்பெரிய நீச்சல் குளமாக அமையும். மேலும் மாவட்ட விளையாட்டு அரங்க பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதுவார்ஜினா தெரிவித்தார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் என் முருகேசன். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி
1: செய்திகள். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்.

0: மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125

0: வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சத்தீஸ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கேட்டுக்கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30 தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 2வது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றியென்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ், தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபான்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய

0: இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன்
2: மணி 7:29 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிகழ்வுகளை கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. அதன் தொடர்ச்சியாக ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியின் இந்தி மற்றும் ஆங்கில ஆகிய இருமொழி நேரடி வர்ணனையை கேட்கலாம். லண்டனில் உள்ள லார்ட்ஸ் கிரிக்கெட்
3: மைதானத்தில் ICC Women's T20 World Cup 2026 के अंतर्गत ऑस्ट्रेलिया और इंग्लैंड के बीच खेले जाने वाले फाइनल T20 क्रिकेट मैच का आंखों देखा हाल

நேரம் 7:33. நேயர்கள் இணைந்திருப்பது இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்டு.

நேரம் 7:36. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். ட்ரெண்டிங்ல இருக்க புது புது ஹிட் சாங்ஸோட எல்லாருக்குமான சூப்பர் ஹிட் பாடல்களோட ஒலிக்க இருக்கிறது இன்றைய பாட்டு இது ஹிட். தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் பாட்டு இது ஹிட்டில் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது ஒரு பாடல்,

நேரம் 7:41, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டை இது ஹிட். சூப்பரான ஹிட் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே வரிசையில் அடுத்த பாடலாக வித்லவ் படத்திலிருந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல், இதோ காற்றலைகளில் உங்களுக்காக.

நேரம் 7:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். தொடர்ந்து சூப்பர் ஹிட்டான பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததாக ராயன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 7:49. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். ராயன் திரைப்படத்திலிருந்து ஒரு ஹிட்டான பாடல் கேட்டோம். அடுத்ததாக ரெட்ரோ மூவியிலிருந்து கனிமா உங்களுக்காக இதோ காட்டலைகளில்.

நேரம் 7:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. ட்ரெண்டிங்கில் இருக்க புது புது ஹிட் சாங்ஸோட எல்லோருக்குமான சூப்பர் ஹிட் பாடலோட ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. இது பாட்டு இது ஹிட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததாக ஒரு பாடல் குட் நைட் திரைப்படத்திலிருந்து இதோ

நேரம் 7:59. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் சூர்யா.

சஹ்ரான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாளொன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலேயில் இன்று நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சௌஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 8:06. தோட்டத்துல பூக்கள் பூத்தா மட்டும் பத்தாது, நம்ம ஆகாஷவாணியில பட்டாம்பூச்சிகள் சிறகடிச்சு பேசணும். ஆகாஷவாணி நேயர்களுக்கும் எங்க வீட்டு செல்ல குட்டிகளுக்கும் சுட்டீஸ்களுக்கும் உங்கள் அன்பு ஆர்ஜே பிரகாஷனுடைய இரவு வணக்கங்கள். ஆமாங்க, நம்ம வீட்டு வாண்டுகளோட மழலை பேச்சு

தோட்டத்துல பூக்கள் பூத்தா மட்டும் பத்தாது, நம்ம ஆகாஷவாணியில பட்டாம்பூச்சிகள் சிறகடிச்சு பேசணும். ஆகாஷவாணி நேயர்களுக்கும் எங்க வீட்டு செல்ல குட்டிகளுக்கும் சுட்டீஸ்களுக்கும் உங்கள் அன்பு ஆர்ஜே பிரகாஷனுடைய இரவு வணக்கங்கள். ஆமாங்க, நம்ம வீட்டு வாண்டுகளோட மழலை பீச்சை கேட்கணும், அவங்களோட பாட்டு கதை கவிதைகள்னு அத்தனை திறமைகளையும் ரசிக்கணும் அப்படின்னா இதோ பறந்து வந்துடுச்சு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. செல்லக்குட்டிகளா, உங்க ஃப்ரெண்ட் பிரகாஷனை ரெடியா இருக்கிறேன். நீங்க பேசுறதுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில். உங்க மழலை மொழியால இந்த சண்டே ஈவினிங்கை இன்னும் அழகாக மாற்றுவதற்கு காத்திருக்கிறேன் நான்.

0: யாகப்பா நகர். ஓகே, என்ன படிக்கிறீங்க?
1: ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 11ஆம் வகுப்பு. இன்னைக்கு லீவா?
1: ஆமா, இன்னைக்கு லீவு.
0: என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு என்ன குரூப் எடுத்திருக்கீங்க நீங்க?
1: நான் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன்.
0: எதற்காக பயோமேக்ஸ் தேர்ந்தெடுத்தீங்க?
1: நான் வந்து மெரைன் ஜியாலஜி படிக்கணும், மெரைன் ரிசர்ச் படிக்கணும், அதனால பயோமேக்ஸ்.
0: குறிக்கோளோட எடுத்திருக்கீங்க, ரைட்டா?
1: ஆமா.
0: வாழ்த்துக்கள் கார்த்திக், உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறணும், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே,
1: நன்றி. இன்னும் என் தங்கச்சிங்கெல்லாம் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க.
0: கொடுங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என்ன
0: விஷயம் கார்த்திக் அண்ணா? கார்த்திக் அண்ணா பிடிக்குமா?
2: என்ன
0: ஹெல்ப் பண்ணுவியா உங்களுக்கு? படிக்கிறதுல ஹெல்ப் பண்ணுவாரா? சொல்லி தருவாரா? சரி சரி. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு?
2: சிங்கப்பெண்ணே.
0: சிங்கப்பெண்ணே பாட்டு எங்களுக்காக பாடி காட்டுறீங்களா?
2: சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே.
0: அடுத்து நன்றி கடன் தீர்ப்பதற்கே. அடுத்து நான் பாடுறேன், நீங்க பாட மாட்டீங்க பூஜா. என்ன பூஜா அப்படி பண்றீங்களே பூஜா? அப்பா பேசணுமா? அக்கா, கொடுங்க கொடுங்க கொடுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என் பேர் தீப்தி, நான் மதுரையில இருந்து பேசுறேன்.
0: என்ன படிக்கிறீங்க நீங்க?
2: 8th ஸ்டாண்டர்ட்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: நீங்களா படிக்கிறீங்க?
0: ஓகே, சொல்லுங்க, நீங்க எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்களா? நீங்க எங்க நிகழ்ச்சியில என்ன என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாடுறீங்களா எங்களுக்காக? ஒரு பாட்டு இல்லை ஜோக் ஏதாவது சொல்றீங்களா? உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யார் உங்க ஸ்கூல்ல?
2: எனக்கு வந்து எல்லா டீச்சர்ஸும் பிடிக்கும்.
0: ஸ்பெஷலா?
2: ஸ்பெஷலா இந்த கிளாஸ் மேம் ரொம்ப பிடிக்கும்.
0: கிளாஸ் மேம் என்ன ரீசன்னால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: அவங்க நல்லா மேத்ஸ் நடத்துவாங்க, அப்புறம் இங்கிலீஷ் நல்லா சொல்லி கொடுப்பாங்க,
0: அதனால. ஓகே, சூப்பர். உங்களுக்காக ஒரு அழகான பாடல் கேட்டு ரசிக்கலாமா? ஓகே, இன்னும் வேற யாரை பேச போறீங்களா?
2: ஆமா, என் தங்கச்சி.
0: உன் லைன்ல நிறைய பேர் இருக்கீங்க போலயே, கொடுங்க பேசலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பீசா எட்ஜிகம் அசிபேல இருந்து பேசுறேன்.
0: ஓகே, என்ன படிக்கிறீங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே, எங்களுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்களா? திருக்குறள் சொல்றீங்களா?
2: நீங்க பாட்டு பாடவா?
0: ஆ, பாடுங்க கேக்கலாம்.
2: ஆரா பத்து பத்து கட்டின போனா
0: முட்டக்கிழக்கி சாங்கா? சரி, கேக்க ரசிக்கலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்காக.

0: நேரம் இரவு 8:10 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் அனைவருக்கும் வந்து நிகழ்ச்சி பட்டாம் பூச்சிகள். நிகழ்ச்சியில குட்டி சுட்டி ஸ்பேஸ் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையினுடைய முன்னணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அந்த மழலை செல்வம் யார் எங்கிருந்து வராங்கன்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரையில இருந்து வி கார்த்திகேயன் பேசுறேன்.
0: வி கார்த்திகேயன், என்ன படிக்கிறீங்க, எங்க இருக்கீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? மதுரையில
1: யாகப்பா நகர்.

0: நேரம் இரவு 8 மணி 19 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டாம் பூச்சிகள்.
1: Okay, once again.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: வண்டி வருகுதுல, வடை வளைஞ்சு வளவில, தந்தி வந்து வேசுதுல, வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடை வளைஞ்சு பஞ்சவர்ணம் பேசுகிறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நான்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம், வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் கால்பந்து விளையாட்டு பயிற்சியாளர் வி கார்த்திகேயன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, கால்பந்து விளையாட்டு பயிற்சியாளர் வி கார்த்திகேயன் அவர்களை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். இப்போ உலகம் பூரா கால்பந்து விளையாட்டு ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கால்பந்து திருவிழா போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நம்ம நிலையத்திற்கு வந்து கால்பந்து விளையாட்டு பயிற்சிகள் குறித்தும், அதே மாதிரி கால்பந்து விளையாட்டில் என்னென்ன மாதிரி போட்டிகள்லாம் நடக்குது, மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதில் என்னென்ன வாய்ப்புகள்

0: இருக்கு. இதையெல்லாம் பத்தி விளக்கமா நம்ம கூட பேச வந்திருக்காங்க கால்பந்து விளையாட்டு பயிற்சியாளர் வி கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம், நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றிய அறிமுகம் நேயர்களுக்காக.
1: என் பேர் கார்த்திகேயன், மதுரை கன்னர்ஸ் கால்பந்து கழகத்தை உருவாக்கி இப்போது அதோட பயிற்சியாளராக இருக்கிறேன். 2019 இந்த இதை ஸ்டார்ட் பண்ணேன். 4 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. ஒரு 3 சென்டரில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.
0: சரி, இப்போ இந்த கால்பந்து விளையாட்டு, இந்த விளையாட்டின் மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது SBO ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். ஸோ SBI ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் முடிஞ்சோடனே ஏதாச்சும் ஒரு கேமில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ஹாக்கி கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு போனப்ப ஹாக்கியில் பெருசாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ செகண்ட் டேலேருந்து ஃபுட்பால் போனேன், என்னன்னு தெரியல, போனலேருந்தே அந்த கேமில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சும்மா ஒரு ஆசைக்காக போய் விளாட ஆரம்பிச்சது. தென் 7th படிக்கும்போது வந்துட்டு ஸ்கூல் டீம் செலெக்ஷன் வச்சாங்க. ஸோ அப்போ நான் போய் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணோன்னே டீமில் செலக்ட் ஆயாச்சு. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச் 7th கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி நம்ம விளாட விளாட விளாட நமக்கு கேமில் நல்ல ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. ஸோ உங்களுக்கு தெரியும் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து எப்படி ஸ்டடீஸ் வந்து எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுவாங்கட்டு. ஸோ ஃபுட்பால் வந்து ஒரு சும்மா ஒரு டைம் பாஸுக்கு தான் எங்களுக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் அது விளாட விளாட விளாட நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு.
0: இப்போ பள்ளியில் படிக்கும்போது ஃபுட்பால் தவிர வேறு என்னென்ன கேம்லாம் நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க?
1: மெயினாக ஃபுட்பால் தான். ஒரு ஸ்கூலில் இன்ட்ராமல்ஸ் நடக்கும், அப்போ மட்டும் சும்மா ஹேண்ட்பால் விளாண்டுருக்கோம். அண்ட் தென் அத்லெட்டிக்ஸில் லாங் டிஸ்டன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். 400 மீட்டர், 800 மீட்டர்
0: அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாம். சரி, இப்போ பள்ளியில் படிக்கும்போது நீங்கள் வந்து போட்டிகள்லாம் பங்கேற்றிருப்பீங்க இல்லையா? என்னென்ன மாதிரி போட்டிகள்லாம் பங்கேற்றிருக்கீங்க பள்ளியில் படிக்கும்போது?
1: ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ஸ்டார்டிங் நாங்கள் மெட்ரிகுலேஷன் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஜோனல் லெவல் மேட்ச் நடக்கும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் நடக்கும், டிவிஷனல் லெவல் நடக்கும், ஸ்டேட் லெவல் நடக்கும். ஸோ அப்போ வந்து இவ்வளோ தான் காம்படிஷன்ஸ், இந்த ஜோன் டிஸ்ட்ரிக்ட் தான் நடக்கும். அது போக 1-2 டோர்னமெண்ட்ஸ் நடக்கும், ஒரு சில ஸ்கூல்ஸ் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவ்வளோதான் டோர்னமெண்ட்ஸே மொத்தத்துக்கு. இப்போ அப்படி கிடையாது, இப்போ நிறையா லீக் வந்துருச்சு, டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ஸ் நிறையா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறையா அகாடமிஸ் வந்துட்டாங்க, அப்போலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் இருக்கும்போது மேட்சஸ் கம்மி தான்.
0: சரி, பள்ளியில் படிக்கும்போது அதாவது நீங்கள் பங்கேற்ற போட்டிகளில் உங்களுக்கு கிடைத்த பரிசுகள் அதையெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
1: குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, 12th படிக்கும்போது டிவிஷனல் வின் பண்ணி நாங்கள் ஸ்டேட் என்ட்ரு ஆனோம். அஸ் அ ஸ்கூல் டீமாக எங்கள் டீம் இது வரைக்கும் டிஸ்ட்ரிக்டே வின் பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைமாக எங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நாங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி டிவிஷனல் போய் மதுரை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு ஸ்கூல் டீமாக ஸ்டேட்டில் போய் விளாண்டோம். ஸோ அதுதான் ஒரு அச்சீவ்மெண்ட் நமக்கு.
0: சரி, இப்போ பள்ளியில் வந்து படிக்கும்போது ஃபுட்பாலில் கலந்துக்கிட்டது அதையெல்லாம் பற்றி சொன்னீங்க. பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எந்த கல்லூரியில் போய் படிச்சீங்க, உங்கள் கல்லூரி பருவம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: காலேஜ் வந்து நான் அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படித்தேன். காலேஜ் போனதே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் எனக்கு கிடச்சிச்சு. அந்த ஸ்டேட் ஒன்று போனேன்னு சொன்ன ஸ்கூல் படிக்கும்போது அந்த மெரிட் சர்டிஃபிகேட் வச்சு அதை அடிப்படையில் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட்டு கிடச்சிச்சு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டானால ஃபுல்லாகவே காலேஜ் ஃபுல்லாக 4 இயர்ஸ் ஃபுல்லாகவே ஃபுட்பால் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணேன். என்னோடய கேம் வந்து அடுத்த லெவல் வந்து காலேஜில் தான் போச்சு. இப்போ காலேஜ் படிக்கும்போது பெங்களூர் லீக் அண்ட் பாண்டிச்சேரி லீக்ஸ்லாம் விளாண்டுருக்கோம். நான் அண்ணா யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணி சவுத் ஜோனில் விளாண்டுருக்கோம்.
0: கல்லூரி படிக்கும்போது யூனிவர்சிட்டி லெவலில் போய் விளாடிருக்கீங்க?
1: ஆமாம்.
0: அதில் உங்களுக்கு ஏதாவது உங்கள் டீமுக்கு வெற்றிகள் ஏதாவது கிடைச்சதா?
1: அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரெப்ரசன்ட் பண்ணி விளாண்டோம். ஸோ குவார்ட்டர் ஃபைனலில் SRM யூனிவர்சிட்டி மேலே லூஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தால் நெக்ஸ்ட்டு ஆல் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே லூஸ் பண்ணிட்டோம் குவார்ட்டரில்.
0: சரி,

0: சொல்லுங்க, கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த ஃபுட்பால் கோச் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதற்கு நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க இந்த கோச் ஆகிறதுக்கு? அதுக்கு ஏதாவது படிப்புகள் ஏதாவது இருக்கா, அதையெல்லாம் பத்தி சொல்லுங்க.
1: நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட கோச் இருக்கார் ஸ்டாலின் ஜெயக்குமார் சார், அவரும் உசிலம்பட்டி தான் வரும். நான் அவரு பார்க்கும்போது ஓகே நம்ம அவரை மாதிரி இந்த மாதிரி கோச் ஆகலாம்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஒரு ஐடியா வந்துச்சு, அதை நான் அடுத்து நான் பெருசு படத்துல விட்டுட்டேன். ஆனால் நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு விளையாடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் யூஜி முடித்தேன். ஸோ யூஜியில் நான் யூனிவர்சிட்டி வாங்கியிருந்தேன். பிஜி எங்கேயாச்சும் போய் பண்ணி நம்ம போயிருந்தா நம்ம ஃபுட்பால் கெரியரில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி போயிருக்கலாம் அஸ் அ பிளேயரா. பட் வீட்டில் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ்னால காலேஜ் ஃபைனல் இயர் முடித்தோடனே ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போகணும், நம்மளை நம்ம பார்த்துக்கணும், வீட்டை டிபெண்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தனால வேறு ஆப்ஷன் இல்லாமல் நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போய் வேலை பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபுட்பால் மேலே திருப்பி ஏதாவது பண்ணணும்னு ஒரு வரும்போது, இப்போ இனிமேல் நம்ம திருப்பி ஒரு பிளேயராக திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி போகிறத காட்டிலும் அந்த காலேஜ் படிக்கும்போது சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்ட்டு. ஸோ மதுரையில் 2017 ஒரு லைசன்ஸ் போட்டிருந்தாங்க, டி லைசன்ஸ். அதாவது கோச் ஆகணும் அப்படின்னா அந்த லைசன்ஸ் முடிச்சா நம்ம கோச்சிங் எலிஜிபிள். நான் 2017 கோர்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அது எங்க ஸ்கூல்ல நடந்துச்சு. ஸோ நான் பண்ணி வச்சுட்டேன்.
0: அந்த கோர்ஸ் வந்து யார் நடத்துவாங்க?
1: இது கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து நடத்துவாங்க. இந்தியாவில் நீங்க ஒரு கோச் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க அந்த லைசன்ஸ் கண்டிப்பா முடிச்சு வச்சுக்கணும். ஸோ அது நான் 2017 நான் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அகெயின் 2019 எனக்கு திருப்பி பண்ணும்போது ஓகே நம்ம இதே கண்டினியூ பண்ணுவோம். அப்போ தான் வந்து இந்த டஃப் கல்ச்சர் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. மதுரையில் பார்த்தீங்கன்னா 2019 தான் ஃபஸ்ட்டு டர்ஃப் வருது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் வரும்போது அப்போ பசங்களை வந்து கோச்சிங்க்கு அதில் சேர்க்கற நிறையா பேரண்ட்ஸ் வில்லிங்காக இருந்தாங்க. ஏன் நம்ம அந்த டர்ஃபில் ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது பண்ணி தான் ஃபஸ்ட்டு அந்த டர்ஃபில் கோச்சிங் பண்ண ஆரம்பித்தேன்.
0: இப்போ நார்மல் கிரவுண்டுக்கும் இந்த டர்ஃப் கிரவுண்டுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கும்?
1: இப்போ நார்மல் கிரவுண்டாக அது மட் கிரவுண்டு, கிரவுண்டு கொஞ்சம் அன்னீவனாக இருக்கும், பசங்க விழுந்தா கீழே அடி விழுகும், நிறையா கை காலில் அடி விழுகும், அதுக்கு பயந்துட்டே நிறையா பேரண்ட்ஸ் வந்து சின்ன குழந்தைங்கள கூட இது பண்ணுவாங்க. இப்போ டர்ஃப்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்டிஃபிஷியல்

0: ஆக்சுவல் கிராஸ் கிராஸ்ங்கும்போது நம்ம கீழே வந்து நமக்கு அடிப்படாது, அதனால கொஞ்சம் பேரண்ட்ஸ் வில்லிங்காக அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இது பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ரெண்டுத்துக்கும். இது கிரவுண்டுக்கு வந்து ஈவன் சர்ஃபேஸாக இருக்கும், கிராஸ் அடிப்படாது, அதில் கொஞ்சம் அடிப்படும் அவ்வளோ.
1: எந்த ஆண்டு நீங்கள் வந்து இந்த மதுரை கன்னஸ் கால்பந்து கழகம் எப்படி ஆரம்பிச்சிங்க, ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வந்து எப்படி யார் சப்போர்ட் பண்ணாங்க அதையெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
0: 2019 நான் போய் ஒரு பேஷனுக்காக போய் ஆரம்பித்தது. நான் அங்கே ஒரு டே நைட்டுன்னு ஒரு டர்ஃப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டர்ஃப் நேமில் தான் நான் வந்துட்டு பசங்களை வந்து மேட்சஸ் கூப்பிட்டு போவேன். டே நைட் டர்ஃப்னா கூப்பிட்டுப்பேன். கொஞ்சம் ஒரு 6-7 months ஆகும்போது நமக்குன்னு ஒரு இது கிரியேட் பண்ணணும், நம்ம அந்த பேனரில் வந்து நம்ம பசங்களை உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்குனதான் அந்த மதுரை கன்னஸ் ஃபுட்பால் அகாடமி. ஃபண்டிங்கு சப்போர்ட்லாம் பெருசாக யாரும் எனக்கு வெளியேருந்து சப்போர்ட் பண்ணலை, ஃபுல்லாக நானாக ஓனாக தான் நம்ம ரெடி பண்ணி எல்லாமே பண்ணது. இப்போ தான் 4 ஸ்டூடெண்ட்ஸில் ஆரம்பித்து ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸில் போகிறனால ஃபினான்ஷியலாக ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கிறேன். அதனால் இப்போ நானே கிளப்பை பார்த்து ரன் பண்ணிகிட்ருக்கேன்.
1: சரி, இப்போ இந்த ஃபுட்பால் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது எந்த வயதுலேருந்து மாணவர்களுக்கு வந்து இந்த பயிற்சி ஆரம்பிக்கலாம்?
0: இப்போ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு மேலேருந்து நம்ம அகாடமியில் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். 4 இயர்ஸ்லேருந்து அவங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா நிறையா ஓடுறது, அதாவது வித்தவுட் பால் இல்லாமல் ஃபுல் வித் பால் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏஜில் வந்து பசங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ 4 இயர்ஸ்க்கு மேலே அந்த கேம் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம பெருசாக எஃபர்ட் போட தேவையில்ல, பசங்களே வந்துடுவாங்க. இப்போ நம்ம 4 to 8 இயர்ஸ் வரைக்குமே நம்ம அகாடமியில் எப்படி இருக்கும்னா ஃபன் ஓரியன்டாக தான் இருக்கும். அப்படியே அவங்க பாலோட ஃபன்னாக அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ஓட வைக்கிறது, அவங்களுக்கு தெரியாமல் அந்த மோட்டர் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது. நம்ம சும்மா வந்து இங்கேருந்து அங்கே ஓடு அந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு பசங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வித்து பால் அவங்களுக்கு ஒரு ஃபன் எலிமெண்ட் ஆட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வரும்போது கேமிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஃபிசிக்கலாக நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க.
1: அதாவது விளையாட்டை வந்து வெறும் விளையாட்டாக மட்டும் சொல்லி கொடுக்காம அதுலேயும் வந்து ஒரு ஃபன்
0: இருக்கும், காம்படிஷன் இருக்கும். ஸோ ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ணாதான் அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
1: அப்போ அதில் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும்.
0: நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் குழந்தைய வந்து நம்மகிட்ட ஃபஸ்ட்டு விடும்போது உள்ளே வரமாட்டாங்க, அழுவாங்க, வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அதே ஒரு 2 weeks போதும், 2 weeks ஆச்சுன்னா வீட்டில் அடம் பிடிப்பாங்க, நான் கிரவுண்டுக்கு போகணும் இது பண்ணணும் அந்த மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிறையா பேரண்ட்ஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க.
1: அதாவது இங்கே வந்து அந்த பழக்கம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த விளையாடணுங்கிற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அப்படி 4 வயது இல்லை 5 வயது இந்த வயதில் வராங்க அப்படிங்கிற போது ஆரம்பத்தில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பயிற்சிகள்லாம் நீங்கள் கொடுப்பீங்க?
0: ஃபஸ்ட் நம்ம டெக்னிக் தான் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது. டெக்னிக்னால் இப்போ நம்ம ட்ரிபிளிங்னு சொல்லுவாங்க, இப்போ பாலை நம்ம காலால் ஏற்றிக்கிட்டே போகணும். ஏற்றிக்கிட்டு போகும்போது இப்போ பாலை ரொம்பவும் ஏற்றிடக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பால் நம்ம காலிலே இருந்துக்கிட்டே பாலோட ரன் பண்ணுற பேர் ட்ரிபிளிங்னு சொல்லுவாங்க. ஃபுட்பாலில் பேசிக் ட்ரிபிளிங், நெக்ஸ்ட் பாசிங். ஸோ அந்த மாதிரி ட்ரிபிளிங், பாசிங் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம்.

0: இப்போ பேசிக்காக இந்த பயிற்சிகள்லாம் பண்ணி முழுமையாக அவங்க வந்து ஒரு சாதாரண விளையாட்டுன்னு கூட வைங்க, விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடணும் அப்படின்னா எத்தனை மாதங்கள் அவங்க வந்து அந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும்?
1: அது ஒவ்வொரு பிளேயரை பொறுத்தது. ஒரு சில பிளேயருக்கு வந்து நேச்சுரலாகவே இருக்கும், ஒரு சில பிளேயர்ஸுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ஆவரேஜாக வந்துட்டு ஒரு 1 இயர் 1 இயர் ரெகுலராக வரணும். திடீர்னு ஒரு 1 மந்த் வந்துட்டு அப்புறம் காணாம போயிட்டு திருப்பி ஒரு 2 மந்த்ஸ் வந்தாங்கன்னா அது நம்மளால் இது பண்ண முடியாது. ஒரு ரெகுலராக கிளாஸுக்கு ஒரு 1 இயர் வந்தாங்கன்னா அவங்க வந்து காம்படிஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. நிறையா பிளேயர்ஸ் நானே பார்த்துருக்கேன், வரும்போது ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, இப்போ நல்லா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டாலே போதும், கிரவுண்டுக்கு ரெகுலராக வர வச்சிட்டாலே போதும், அவங்க டெவலப் ஆயிடும்.
0: சரி, இப்போ மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து அவங்க போட்டிகளுக்கு போகணும். போட்டிகளுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஃபுட்பாலுக்கு என்னென்ன போட்டிகள்லாம் நடக்குது, அந்த போட்டிகள்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
1: மதுரையை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வந்து மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, டோர்னமெண்ட்ஸ். அதாவது டிஸ்ட்ரிக் லெவல் டோர்னமெண்ட்ஸ் நடக்குது, ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. இப்போ நிறைய அகாடமிஸ் மதுரையில் இருக்குது. ஸோ இப்போ அந்த இன்டர் அகாடமிஸ் டோர்னமெண்ட் நடக்கும். இப்போது ஒரு சில டோர்னமெண்ட்ஸ் வந்து எப்படின்னா ஒன்லி மதுரை டீம்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா ஆக்மின்னு ஒரு ஃபுட்பால் அகாடமி இருக்குது, ரிசர்வ் லைன் ஒரு ஃபுட்பால் அகாடமி இருக்குது, ஏரன் ஃபுட்பால் அகாடமி இருக்குது. இந்த மாதிரி நிறைய அகாடமிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு 15-20 டீம்ஸ்ட்டு இருக்கும் மதுரையிலே. இந்த மாதிரி டீம்ஸ்குள்ளே மேட்சஸ் நடக்கும். அது தவிர்த்து ஒரு சில டோர்னமெண்ட்ஸ் எப்படி நடக்கும்னா வெளியேருந்து அகாடமிஸ் வருவாங்க. இப்போ திண்டுக்கலாக இருக்கட்டும், சிவகங்கை, காரைக்குடி, தஞ்சாவூர், இந்த மாதிரி வரும்போது அது ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸும் நம்ம ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நான் பசங்களை வந்து கோவா கூட்டு போயிருந்தேன் ஒரு டோர்னமெண்ட்டுக்காக. கோவா இங்கேருந்து நம்ம டிராவல் பண்ணி கோவா போனோம். அது ஒரு சில டீம்ஸ் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க. நம்மளுக்கு வந்து இன்விடேஷன் வந்துச்சு. ஒரு ரெண்டு கேட்டகரி 24 பேரை போய் கோவா கூட்டு போனேன். கோவாவில் போய் அவங்க நல்ல ஒரு எக்ஸ்போஷர். அங்கே பெங்களூர் டீமோட விளாண்டாங்க, ஒடிசா டீமோட விளாண்டாங்க, அங்கே லோக்கலில் கோவா டீம்ஸோட விளாண்டாங்க. இப்போ நம்ம அகாடமியிலேருந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், அதை தவிர்த்து நம்ம வெளி ஸ்டேட்டுக்கும் போய் மேட்சஸ் விளாண்டுட்டுருக்கோம்.
0: எல்லா இடத்துக்கும் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க?
1: ஆமாம், எல்லா இடத்துக்கும் நம்ம கூப்பிட்டு போயிட்டு, அதாவது பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, பேரண்ட்ஸ் வில்லிங்காக இருக்காங்க பசங்களை அனுப்பும்போது, பசங்களும் நல்ல டீம் இருக்கும்போது நம்ம வெளியே போய் கம்பீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்.
0: சரி, இப்போ நீங்கள் போட்டிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு போனதாக சொன்னீங்க இல்லையா, உங்கள் அகாடமி மூலமாக அவங்க என்னென்ன போட்டிகள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ நான் ஆரம்பித்து 2019 சொன்னேன், ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வின் பண்ணுறதுக்கு 2.5 இயர்ஸ் ஆச்சு. 2021 தான் ஃபஸ்ட்டு ட்ராஃபியை வின் பண்ணுறோம். அது வரைக்கும் மேட்சஸ் போவோம், எல்லா மேட்சஸும் லூஸ் பண்ணுவோம். அந்த டைம் தேவைப்பட்டுச்சு பசங்களுக்கு இதாக. இப்போ நான் 2021 தான் ஃபஸ்ட்டு ட்ராஃபி வின் பண்ணோம். இப்போ 50 ட்ராஃபிஸ் மேலே நம்ம வின் பண்ணியாச்சு. இப்போ 2026 70 ட்ராஃபிஸ் மேலே வின் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மாதத்துக்கு எப்படி நம்ம ஒரு 3-4 டோர்னமெண்ட்ஸ், மினிமம் 3-4 டோர்னமெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் மினிமம் 2 ட்ராஃபிஸ் ஆச்சு வின் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70-80 ட்ராஃபிஸ்ட்டை வின் பண்ணியிருக்கோம்.
0: அதாவது மாணவர்கள் தொடர்ந்து போட்டிகளுக்கும் போகிறாங்க, அவங்களுக்கு பரிசுகளும் கிடைக்குது.
1: பரிசுகள் கிடைக்குது.
0: சரி.

0: இப்போ இந்த போட்டிகள்லாம் பற்றி சொன்னீங்க, ஃபுட்பால் விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது பயிற்சிகள் கொடுக்குறீங்க இல்லையா? இப்போ ஃபுட்பாலில் வந்து பொசிஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்னென்ன மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுப்பீங்க, அதில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ நம்ம இந்தியன் ஃபுட்பாலே வந்து பொசிஷன் ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு செட் ஆஃப் ஒரு டிஃபெண்டர்னா அவனுக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். அதில் மெயின் பொசிஷன் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர், டிஃபெண்டர்ஸு, மிட்ஃபீல்டர்ஸு, ஃபார்வர்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ கோல் கீப்பர் எடுத்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்கணும், கொஞ்சம் டாலாக இருக்கணும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஸோ ரெஃப்ளெக்சஸ் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கணும். அது மாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோல் கீப்பருக்கு. கோல் கீப்பர் தான் பின்னாடி இருந்து ஃபுல் மேட்சையும் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வேர்பலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க லிட்ரலி பெருசாக கேமில், அதாவது அவங்களுக்கு பால் வரும்போது தான் அவங்க சேவ் பண்ணுவாங்க, மித்த நேரம் ஃபுல்லாக சும்மா வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த வாட்ச் பண்ணுற நேரத்தில் சும்மா வாட்ச் பண்ணாமல் டீமை கைட் பண்ணுறது அவங்களாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ் எப்படின்னா ஸ்டாலாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அக்ரெசிவாக இருக்கணும், அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் டிஃபெண்டர்ஸுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அது மாதிரி அவங்களும் கொஞ்சம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், ஸோ அவங்க தான் டீமே பேசி விளாட வச்சு அந்த மாதிரி கொண்டு போகணும். மிட்ஃபீல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், அவங்க தான் அந்த பிளேவே கேமோட இதே வந்து டிட்டர்மின் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க டீம் எப்படி ஆடப்போகுது. மிட்ஃபீல்டில் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் தான் நமக்கு ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும். ஸ்டெமினா நிறையா இருக்கணும். இப்போ மிட்ஃபீல்டு பண்ணும்போது அட்டாக் பண்ணும்போது அட்டாக்கும் ஜாயின் பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணும்போது டிஃபென்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஷூட்டிங் பவர் இருக்கணும், ஸ்பீடாக இருக்கணும், அவங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் அந்த சென்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அப்போ தான் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எப்படி கோல் அடிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க கொஞ்சம் நல்லா டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து டிஃபெண்டர்ஸை பீட் பண்ணி ஸ்கோர் பண்ண முடியும். ஒவ்வொரு பொசிஷனுக்கு நிறையா குவாலிட்டிஸ் இருக்குது.
0: சரி, இந்த விளையாட்டில் உள்ள பயிற்சிகள்லாம் பற்றி சொன்னீங்க. இப்போ ஒரு மாணவர் ஒரு ஆர்வத்தில் உங்கள்கிட்ட பயிற்சிக்கு வராங்க, பள்ளி அளவில் வந்து அவங்க போட்டிகள்லாம் பங்கேற்கிறாங்க, இப்போ இதே ஃபுட்பாலை வந்து அவங்க ஒரு கேரியராக எடுத்து பண்ணணும் அப்படின்னா இதில் வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவங்களுக்கு கிடைக்கும்?
1: இப்போ நம்ம அகாடமியில் ப்ராக்டிஸ் பண்ணுற பசங்க வந்துட்டு இப்போ ஃபுல் டைமாக ஸ்டடீஸ் தான் அவங்களுக்கு, பார்ட் டைமில் வந்து நம்மகிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த இதை வச்சு நம்ம எந்த லெவல் அச்சீவ் பண்ண வைக்கணும் பண்ணிகிட்ருக்கோம். இதே வந்து இன்னும் இப்போ அடுத்த லெவல் போகணும், ஸோ நல்லா இருக்காங்க பிளேயர்ஸ் அடுத்த லெவல் போகணும், அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நீங்கள் எப்படின்னா இப்போ AFF யூத் லீக்னு ஒன்று நடக்கும், ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து யூத் லீக் நடக்கும். அதில் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிளப்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த லீக்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து கிளப்புக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கணும். நிறைய கிரைடீரியா இருக்கு, ஒரு 11 சைடு கிரவுண்ட் இருக்கணும், இத்தனை கோச்சஸ் இருக்கணும், ஒரு ரெசிடென்ஷியல் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய

0: இருக்கு. அது ஒரு டிட்டர்மின் பண்ணி ஒரு ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம மதுரை கிண்டஸ் ஃபுட்பால் அகாடமி வந்து இப்போ நம்மளால அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏஎஃப்எஃப் யூத் லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் லீக்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இப்போ ஒரு நல்ல பிளேயருக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக போகணும்னா அந்த மாதிரி லீக்ஸ்ல வந்து விளாட ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ அந்த மாதிரி லீக்ஸ் போகிறதுக்கு நம்ம என்ன இப்போ ஒரு பயன் இருக்கேன்னா நம்மகிட்ட நிறைய அகாடமிஸோட டைப் இருக்கு, அந்த லீக் விளாட்ற டைப். ஸோ அதில் வந்து நம்ம அவங்கள வந்து நம்ம அவங்கள விளாட வச்சு ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் போகலாம். இப்போ ஒரு கிளப்புக்கு போய் ரெப்ரசன்ட் பண்ணி விளாடுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ எஃப்சி மெட்ராஸ்னு ஒரு கிளப் இருக்கு, அவங்க தான் வந்து இந்தியாவிலே ஒரு டாப் ஃபோர் ஆச்சு இருப்பாங்க. இப்போ சென்னையன் எஃப்சின்னு ஒரு கிளப் இருக்கு, இப்போ அவங்களாம் ட்ரையல்ஸ் நடத்துவாங்க. அவங்களோட அகாடமிக்கு நம்ம ஜாயின் பண்ணால் ட்ரையல்ஸ் நடத்துவாங்க. நம்மகிட்ட இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து அந்த மாதிரி கிளப்ஸுக்கு அனுப்பி ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணுற போது நம்ம அனுப்பி சப்போஸ் செலக்ட் ஆனால் அதில் போவாங்க, இல்லை அப்படின்னா வேற கிளப் விளாடுவாங்க. அந்த கிளப்ல நம்ம பசங்களை உள்ள அனுப்பினா அவங்க விளாடுவாங்க. அப்போ ஏதாச்சும் பெரிய கிளப் அவங்கள பார்த்து ஸ்கவுட் பண்ணி அந்த அகாடமிஸுக்கு எடுத்து அந்த மாதிரி போகலாம். இப்போ ப்ரொஃபஷனலாக இந்த ஏஜில் போகணும்னா யூத் லீக் விளாடணும். யூத் லீக் விளாண்டாங்கன்னா போகலாம்.
1: சரி,
2: இன்றைய விளையாடலாமாக நிகழ்ச்சியில் இதுவரை கால்பந்து விளையாட்டு பயிற்சியாளர் வி கார்த்திகேயன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 9:16. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க இருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் மற்றும் விமர்சனங்களை கேட்கப் போகிறோம்.

நீங்களும் இதேபோல் கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2. முதல் கடிதமாக யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஸ்ரீதேவி குமரன் கைத்தறி நகர்லேருந்து கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ அவர்களுடைய விருப்ப பாடலாக அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ அவர்கள் கேட்ட பாடல் அவர்களுக்காகவும் மற்றும் கேட்டு ரசிக்கும் மனத்தினர்களுக்காகவும் இது காற்றலைகளில்.

நேரம் 9:21. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் மற்றும் அவர்களோட விமர்சனங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து கடிதம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் தேனி மாவட்டம் சுக்கங்கல்பட்டியிலிருந்து எஸ் கங்காதரன் முத்துலட்சுமி அவர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவர்களுடைய விருப்ப பாடல் அவர்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ காட்டளிகளில்.

நேரம் 9:27. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்பப்பாடல்கள் மற்றும் விமர்சனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக எந்த நேயர் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்போம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அவருடைய விருப்ப பாடல் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து. ஸோ அவர் கேட்ட பாடல் அவர்களுக்காகவும் மற்றும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும். இதோ காற்றின் அலைகளில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:34. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வழங்கும் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்பப்பாடல்கள் மற்றும் விமர்சனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் இதேபோல் கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சக்கைக்குளம், மதுரை 2. காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதிக்கு அடுத்த நேயர் யார், எங்கிருந்து கடிதம் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். தேனி காமாட்சிபுரம் மாடசாமி அவர்கள் எழுதியிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடல் இருவல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து. இது உங்களுக்காக காற்றலைகளில்.

நேரம் 9:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்த கடிதம் யார் எங்கிருந்து அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், புகழேந்தி இவர்கள் தான் கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ இவர்களுடைய விருப்ப பாடல் பொன்னுஞ்சல் திரைப்படத்திலிருந்து. ஸோ அவர்கள் கேட்ட பாடல் அவர்களுக்காகவும் மற்றும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ காற்றலைகளில்.

நேரம் 9:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்பப்பாடல்கள் மற்றும் விமர்சனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எழுதியிருக்கக்கூடிய கடிதம் யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்கன்னு கேட்போம். ஸோ வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன் அழகர்சாமி அவர்கள்தான் கடிதம் எழுதியிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து. இது அவர்கள் கேட்ட பாடல் அவர்களுக்காகவும் மற்றும் நேயர்கள் அனைவர்களுக்காகவும். இது காற்றலைகளில்

நேரம் 9:46. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்த கடிதம் யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மதுரை கண்ணனைந்தலை சேர்ந்த போஸ் என்பவர் எழுதியிருக்காங்க. அவர்களுடைய விருப்ப பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்கள் கேட்ட பாடல் அவர்களுக்காகவும் மற்ற அனைத்து நேயர்களுக்காகவும். இதோ காற்றலைகளில்

நேரம் 9:51. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். இன்றைய காற்றில் விரியும் கடித மலர்கள் எழுதியிருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். இளையான்குடி இக்பால் சித்தி கதிஜா தான் அடுத்த நேயராக எழுதியிருக்காங்க. இவர்களுடைய விருப்ப பாடல் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் இருந்து. ஸோ அவர்கள் கேட்ட பாடல் அவர்களுக்கு

நேரம் 9:55. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒரு பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:59. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றில் விரியும் கடித மலர்கள். நீங்களும் இதேபோல் கடிதங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கைக்குளம், மதுரை 2.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்வது பட்டுச்சிறகு.

காந்த அலைவரிசையை காற்றின் இசை வரிசையாய் மாற்றிட மனதில் மஞ்சம் கொள்ளும் மந்தகாச இசையை நெஞ்சங்களுக்கு வழங்கிட உயிர் இசை பாடல்களை கொண்டு பரவசப்படுத்திட பாட்டிசைந்து வரும் பட்டுச்சிறையில் முகில் தேர் இறகுகள் விரித்து வான் தேசத்திலிருந்து வந்து இறங்கி இருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன்.

கதைகள் ஆயிரம் காதலுக்கு உண்டு, அதில் ஒன்று இரண்டிற்கு தனிச்சிறப்பும் உண்டு. விழிகள் என்னும் குளம் உண்டு, மயங்கினால் அதில்

கதைகள் ஆயிரம் காதலுக்கு உண்டு. அதில் ஒன்று இரண்டிற்கு தனிச்சிறப்பும் உண்டு. விழிகள் என்னும் குளம் உண்டு, மயங்கினால் அதில் நீந்த வழியும் உண்டு. அருகில் அமர நாணம் கொண்டு அரும்பு முகத்தை மூடுவதேனே.

வார்த்தெடுத்த பொன்மகளும் வாலிப காளையாம் மன்மதனும் மாலை நேர மயக்கத்தில் இசை மாலை தொடுக்கின்றனரோ, நிறம் மாறா நேசத்திலும் பாசத்திலும் இருவரின் மனங்கள் இணைகின்றதோ, கனவுகளில் மட்டுமல்லாது கண்ட காட்சிகள் நிஜத்திலும் நிகழ வாய்ப்பிருக்கின்றதோ,

காமதேவனின் வாகனத்தில் பவனி வருகின்றன இந்த இரு உயிர்கள். அலங்கரித்த தேர்தனில் தேமதுர இசை பாடி வருகின்றன இந்த இசை பறவைகள். பூ உலகை விடுத்து காதலுலகில் தோல் சாய்ந்து உலா வருகின்றன இந்த வானம்பாடிகள். கரம் சேர்ந்திடும் கல்யாணக் கதை கூறி இசைக்கின்றன இந்த காதல் குயில்கள்.

காணா சுகங்களும் கை சேர்ந்தது, இன்னிய கனவுகள் நிஜமானது, கண்ணில் கசிந்த நீரும் ஆனந்த கண்ணீரானது, மானின் வாய்மொழி வாசகமும் மாணிக்க வாசகமானது, கூடுகையில் எட்டா சொர்க்கமும் வாசல் வந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒலிபவனி வந்து கொண்டிருக்கும் பட்டுச்சுரையில் காற்றலை வரிசையை பாட்டலை வரிசையாய் மாற்றிக்கொண்டிருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

உன்னை எண்ணாது உள்ளமும் இருந்திடுமோ, நீ அருகில் இராது நித்திரையும் வந்திடுமோ, இனியவனை காணாது இமைகளும் துடித்திடுமோ, ஆசை கவிஞனை காணாது கண்ணியின் காதலும் கரை சேர்ந்திடுமோ.

காரிருள் இரவில் காற்றின் குழலில் காவியன் பாட்டு செய்க கோதையவள் கார்குழல்தனை ராகவேந்தனுக்கிட்டு ரசித்துருக காதல் மனக்காட்சிகள் சாட்சிகள் கொண்டு சத்தமாய் கூறுகின்றன. சாட்சிகள் கொண்டு சத்தமாய் கூறுகின்றன.

தேவாரம் பாடுகின்றது இந்த தேனிசை குயில்கள், காதோரம் காதலிசைக்கின்றது இந்த சோலை குயில்கள், உலகம் மறந்து உயிர் உருகுகிறது இந்த நீலக்குயில்கள்.

மோகங்களும் தாகங்களும் மனமேகத்தில் ஒளிந்திருக்க அன்றில் பறவையொன்று ஆனந்தத்தோடு அடைகாக்க காத்திருக்க எண்ணங்களை வண்ணங்களாக்கும் வருகைக்கு ஏங்கி நிற்க வளர்த்து வைத்து அன்பினை அவனுக்காய் அர்ப்பணிக்க காதலை கண்ணி இவள் காதில் கூறி நிற்க உயிர் சுனை சுரக்காமலா போய்விடும்.

இசை பாடல்களை கூடல் மாநகரின் பாடல் அலைவரிசையில் தந்த மனமகிழ்வில் காதல் தேரேறி காதல் தேசம் நோக்கி பறந்து செல்கின்றேன். காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

நிலமகள் நித்திரை கொள்ள நித்திலங்கள் நீர்த்திவளைகள் தெளிக்க இமைகள் இரண்டும் இழைப்பார கனவினில் காட்சிகளும் அரங்கேற

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

நேரம் இரவு 11 மணி. இனி தொடர்கிறது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ந முத்தையா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் விலையியல் துறை உதவி பேராசிரியை பிரியதர்ஷினி அவர்கள் தரும் ஆலோசனைகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் அன்னூர் ஸ்ரீ மன்னீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. எட்டு 2:00 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கும். 8:50 சைப்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர்.

0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை, 9 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம், 10:02 விருப்பகானங்கள், 10:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, இதில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பில் கவனம், உலக விலங்கு வழி நோய்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி பற்றிய நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி அரசு கால்நடை மருந்தக கால்நடை மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். முற்பகல் 11 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகையில் மண்டே மைண்ட் வாய்ஸ் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி கேட்கலாம். நண்பகல் 12 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக, 12:50 சிநேகிதியே தொடரும். பிற்பகல் 1 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல்கள் கேட்கலாம். மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தென்றல், 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:40 அந்திப்பூக்கள், 7:00 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, இதனை எழுதியவர் சி ராஜா, 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக, 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடரும், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் தாவரம் தனித்துவ வரம், தகவல்கள் வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் இல்லையென்றால், 9:15 செய்திச் சுடர், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவேறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: சுக்லா, Southwest monsoon has intensified in large parts of the country, bringing widespread rain, thunderstorms, lightning and gusty winds. The India Meteorological Department has said conditions are favorable for its further advance into some parts of Gujarat, remaining parts of Haryana, Punjab and some parts of Rajasthan during the next 4 days. Heavy to very heavy rainfall is predicted over Chhattisgarh, Madhya Pradesh, Rajasthan, Karnataka, Uttarakhand during the day. While scattered rainfall is expected in Delhi, Uttar Pradesh, Punjab and Chandigarh during the next 2 to 3 days. In Maharashtra, heavy monsoon rains continued to affect several parts of the state today, triggering rescue operations and rain-related incidents. The weather office has forecast heavy to very heavy rainfall at many places, with extremely heavy rainfall likely at isolated locations over the next 24 hours. Authorities have advised people to remain alert and avoid venturing into vulnerable areas as the heavy rain is expected to continue. In Gujarat, IMD has forecast heavy rainfall over the next 7 days. A red alert for extremely heavy rainfall tomorrow has been issued for Dang, Navsari, Valsad, Bhavnagar, Amreli, Gir Somnath and Daman and Diu and Dadra and Nagar Haveli tomorrow. Fishermen have been advised not to venture into the sea for the next 5 days. Meanwhile, Delhi NCR witnessed a sudden change in weather this afternoon with moderate rainfall lashing several parts of the region, bringing much-needed relief from the humid weather. Union Minister Jyotiraditya Sindhya and Madhya Pradesh Chief Minister Dr. Mohan Yadav today laid the foundation stone of a defence manufacturing plant in Shivpuri. The plant will be built by the Adani Group with an investment of around 2,500 crore rupees. Speaking on the occasion, Union Minister Sindhya said, A new chapter is being written in Shivpuri's history today. Not only missile propellant, but also explosives, missile assembly and some of the world's most advanced weapons will be manufactured in Shivpuri. This is the largest investment by a private sector company in South Asia.

நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz-இல் காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி. சுஷீலா குரல்களில் பாடல் இதோ.

0: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிபூ இனிக்கும்.
1: அழகிய தமிழ் மகள் இவள்,

அழகிய தமிழ் மக இவள் இருவேளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

0: பழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல், நினைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், திருவிழிகளில்

நேரம் இரவு 11:17. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. இரவின் இனிமை சொல்லும் ராகங்களை மீட்டிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திற்காக ஆர். கோவிந்தராஜன் அவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம். தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் கூ

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் இரவை சுமக்கும் இனிய கானங்களை இனிக்க இனிக்க வழங்கிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எங்கள் தங்கராஜா திரைப்படத்திற்காக KV மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:27. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. இன்னிசை வானில் மின்னும் எண்ணில் அடங்காத ராக நட்சத்திரங்களாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி உரிமை குரல் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:33. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. இந்த இனிய இரவு வேளையில் காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இருமலர்கள் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. வாரி அவர்களது வரிகளில் TM சௌந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

தானினி சரி பாதமா பபகரி சரிகமணிக்கு சரிகமா பதமா பதனி தரி கதிரி சதனி மா பதனி தகதி மாதவி பொன்மயன் தகித்த தகித்த திவி தகித்த

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:40. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. இரவின் சௌந்தர்யமாய் இசைத்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திற்காக வேதாவின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். இதோ பாடல் ஒலிக்கின்றது டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக இந்த நிகழ்ச்சியை ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 11:46. இரவின் மிசை வீசும் இன்னிசை காற்றாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அன்பேவா திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை FM 103.3, மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் FM மதுரை 103.3.
5: நேரம் 11:51. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் இன்னிசையால் மனம் இனிக்கச் செய்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாய் சொல்லை தட்டாதே. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் KV மகாதேவன் அவர்கள். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இதோ ஒலிக்கின்றது TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா இவர்களது குரல்களில்.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

நேரம் இரவு 11:56 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz. காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக K.V. மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். T.M. சுந்தரராஜன் மற்றும் P.சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை வித் பாரதி தமிழகம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே.

இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. நேயர்களை கேட்க நீங்கள் ஆயத்தமா? சரி நேயர்களே, நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது இசையோடு ஆர்ஜே பீட்டர். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் பிரிதோர் நிகழ்ச்சியில். நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி

இருபது நொடி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே.

0: விடிந்த பின்னும் உறங்காமல் விழிகள் மூடாமல் செவிகள் திறந்து இசை ரசித்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களை இப்போது கேட்கலாம் காற்றின் மொழி.
1: காற்றின் மொழி.

காலிங் என்னும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மீள் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்தது

பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே, மாதுளம் சிவ

இதுவரை லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை கேட்டீர்கள் டெல்லி அஞ்சலாக. இனி அதிகாலை மணி 4:45 வரை கேட்கலாம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3.

போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதை கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதை கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை கொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தா என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தா என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: குறிச்சி பி அருணாச்சலம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் ரஞ்சனி நிரஞ்சனி. ரஞ்சனி ராகத்தில் அமைந்த ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்.

நகுமோமு தியாகராஜர் கீர்த்தனை ராகம் ஆபேரி ஆதிதாளம்.

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி பி அருணாச்சலம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சபாபதிக்கு ஆபோகி ராகத்தில் அமைந்த கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ரூபக தாளம்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 15 தேதி, பராபவ வருடம் ஆணி மாதம் 22 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 6 தேதி திங்கட்கிழமை. மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. மங்கள இசை.

பிற உயிர்களுக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்த துன்பம் போல கருதி அதை நீக்க முயல வேண்டும். இல்லையென்றால் ஒருவன் பெற்ற அறிவினால் விளையக்கூடிய பயன் எதுவுமில்லை. குறள் எண் 315, அதிகாரம் இன்னா செய்யாமை.

0: பிற உயிர்களுக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்த துன்பம் போல கருதி அதை நீக்க முயல வேண்டும். இல்லையென்றால் ஒருவன் பெற்ற அறிவினால் விளையக்கூடிய பயன் எதுவுமில்லை. குறள் எண் 315, அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: நேரம் காலை 4:55. இனி நமது வானொலியில் இன்று ஒலிக்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம், சென்னை அஞ்சலாக 6:02 சேவை செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ந முத்தையா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை

உதவி பேராசிரியை பிரியதர்ஷினி அவர்கள் தரும் ஆலோசனைகள் இடம்பெறும். தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக ஒலிக்கும். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் அன்னூர் ஸ்ரீ மன்னீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்கலாம். இதில் முதல் பகுதியாக விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். காலை 8 செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக. எட்டு 2 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கும். 8:50 சைப்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, காலை 9 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருந்தினர் விருப்பமாக விருப்ப கானங்கள், இதில் பங்கேற்கிறார் மதுரை பாண்டியராஜன் அவர்கள். 10:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி, செல்ல பிராணிகள் வளர்ப்பில் கவனம் என்ற தலைப்பில் உலக விலங்கு வழி நோய்கள் தின சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இதர நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்டம் முடுவார்பட்டி அரசு கால்நடை மருந்தக கால்நடை மருத்துவர் ஜி சுரேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். முற்பகல் 11 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மண்டே மைண்ட் வாய்ஸ். நண்பகல் 12 சிநேகிதியை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 சிநேகிதி நிகழ்ச்சி தொடரும். பிற்பகல் 1 வசந்த கானங்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல்கள் ஒலிக்கும். மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். மதியம் 3 என்சிஆர்டி, 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம். 5 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல், மாலை 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:40 அந்திப்பூக்கள். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் சி ராஜா. இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து 7:32 பாட்டு இது ஹிட்டு ஒலிக்கும். 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல், இதில் தாவரம் தனித்துவ வரம் என்ற தலைப்பில் தகவல்கள் வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

நேரம் காலை 5 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இனி ஒலிக்கவிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 5:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:07 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 5:15 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 5:20 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:25. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் காலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வர இருப்பது இசை அமுதம். பண்பலையில் பக்தி பாடலுடன் வர இருப்பது இசை அமுதம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து.